நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. FM ரெயின்போ புதுவை 102.8 MHz இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:53 தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். குரல் எண் 187. புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம்: மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறங்கூறி நண்பரையும் பிரித்துவிடுவர்.
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
2: தெரியாது சார்.
1: கோரி மேடு
2: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூர், அரியூர், பங்கூர்,
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம்.
7: பாட சொல்லி
6: இல்ல உங்க

0: பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM Rainbow-க்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
1: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
6: ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ். இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
7: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
6: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
8: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
6: பின்றாங்கப்பா.
9: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
10: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
11: என்ன சொல்ற
12: பெருமாள் சத்தியமா?
11: அந்த ஆஞ்சி கொலையும்
12: என்ன தப்பு
11: பண்ணதே நான் தான்.
12: வெளியில போக
11: விடுற, வெளியே போக விடுற.
13: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
14: தினமும்
15: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
6: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
16: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
17: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
16: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
18: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:01. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை, அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் 8:00 மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள பிற நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் முதற்பகுதி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் புனித தோப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர், தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ இண்டியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறையின் இணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி தரும் தகவல்கள். 7:25 நலமாய் வாழ, இதில் புகையிலை எவ்வாறு மற்ற போதைப் பழக்கங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 to 8:15 8:30 to 8:55 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆனந்த். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட்ஸ்இட் கோ, 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் எபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ரெயின்போ கிட்ஸ், மாலை 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் நினைகிறார் ஆர்ஷே பாரதி. மாலை 6:20 இரவு 7:00 7:15 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, இதில் சிறுதானிய பொருட்களும் நகர சந்தைப்படுத்துதலும் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் மற்றும் சிப்பிக்காளான் வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை கேட்கலாம். இரவு 8:30 துபாயில் உள்ள துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மேலும் நியூஸ் ஆனர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்க

ஹலோ, மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 10:53, 12 மற்றும் 1 மணி வரையிலும், பின்பு இரவு 7 மணிக்கும் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை, அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள பிற நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, கத்ரி கோபால்நாத் அவர்கள் சாக்ஸபோன், ஏ கன்னியாகுமாரி அவர்கள் வயலின், திருவாரூர் பி பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம், பெங்களூர் ராஜசேகர் அவர்கள் மோர்சிங். 10:30 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை, திருப்பனந்தாள் எஸ் முத்துக்கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இணைவு, 2:40 தாளத்தரங்கம், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், ரஞ்சினி மற்றும் காயத்ரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4 மணிக்கு காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம், எழுத்தாக்கம் தெள்ளாறு நா பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் கே ஸ்டெல்லா, மருதிமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பி சந்திரமோகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி வாதானூர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரைசை, 6:20 மனோரஞ்சிதம். இரவு 7 மணிக்கு திரைசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 முதல் துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையை கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. நேர்களே, கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத அய்யனாரப்பன், ஸ்ரீ அக்னிகுமாரத்தி அம்மன் மற்றும் ஸ்ரீ காரணி அம்மன் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீரிட்டு விழாவில் நன்னீராட்டு விழாவில் இன்று காலை 6 காலையாக பூஜை, மகாபூர்ணஹுதி, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு. காலை 7 மணிக்கு ஸ்ரீ அய்யனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் தொடர்ந்து காலை 8 மணிக்கு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம். சேவை செய்தி கேட்டீர்கள் நேர்களே. நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
1: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் தெய்வ புலவர். இந்த உலகிலேயே மிகவும் மேன்மையான தொழில் உழவு தொழில். எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் இன்றியமையாத உணவைத் தருவது உழவு தொழிலே ஆகும். உலக உயிர்களுக்கெல்லாம் பசி என்ற உணர்வு இருக்கும் வரையிலே உழவனே அனைவருக்கும் தெய்வமாவான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றார் ஔவை. ஒரு நாட்டின் பெருமை என்பது அந்நாட்டிலுள்ள உழவர்களின் கையில்தான் உள்ளது என்பது சான்றோர் முடிவு. பண்டை தமிழர் வாழ்வியலில் உழவுத் தொழில் ஒரு தனி அடையாளமாக இருந்தது. மண்ணின் வளமறிந்து பயிரிட்ட தமிழரது வாழ்வியல் வேளாண்மையால் சிறப்புற்றிருந்தது. உழவு என்பது தொழில் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் உயிர் ஆதாரமாகவும் விளங்கியது. ஒரு நாடென்பது தள்ளா விளைகளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றும், உருபசையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் தெய்வப்புலவர் மொழிந்தார். குறையாத விளைபொருள்களை தந்து பசியும் பிணியும் இல்லாமல் காப்பவர்கள் உழவர்களே ஆவர். அதனால்தான் தெய்வப்புலவரும் உழுவார் உலகத்திற்கு ஆணி, அஃது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்றார். மணிமேகலையும் மண்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும், பாரகம் அடங்களும் பசிப்பிணி அருக என்றும் கூறுவதெல்லாம் பசிப்பிணி மருத்துவர்களாகிய உழவர்களைத்தான் என்றால் மறுப்புண்டோ? புறநானூற்றிலே நீரின்றி அமையாய் ஆக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று குடமுலவியனார் பாடினார். மேலும் ஔவையார் தம் ஆத்திசூடியில் மேழிச் செல்வம் கோழைபடாது என்று சொல்லி கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்தலால் உண்டாகின்ற செல்வம் ஒருபோதும் குறைவடையாது என்றும், வேளாண் மக்களுக்கு எப்போதும் குறைவு உண்டாகாதவாறு அரசு பாதுகாக்க வேண்டுமென்றும் கொள்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் 770 எழுதிய கம்பர் பெருமான் உழவர்களின் சிறப்பை பல பாடல்களில் உயர்த்தி பிடிக்கின்றார். செழுங்குளத்தில் பிறந்தாரன் சிறப்புடையர் ஆனாரன், உழுங்குளத்தில் பிறந்தாரே உலகுய பிறந்தாரே என்றும், அழும் குழவிக்கு அன்புடைய தாயே போல் அனைத்துயர்க்கும் எழும் கருணை பெருக்காளர் என்றும், ஊழி பெயரினும் தாம் பெயரா உறையுடைய பெருக்காளர், மேழியால் உழைவதல்லால் வேறென்றும் உழையாவே என்றும், உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உழும் உழவாலேதான் வேதங்களும் விளங்கும், அந்தனர் வேள்விகளும் விளங்கும், பற்பல கலைகளும் விளங்கும், பாவலர்க்கு பாக்கள் விளங்கும், திருமகளும் திருவோங்கி விளங்குவாள் என்றும் கூறியுள்ளமை உழவர்களையும் உழவுத் தொழிலையும் மேம்படுத்தும் சிந்தனையாகும். மேலும் மகாகவி பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியதும் எண்ணத்தக்கதாகும். மேலும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துவோம் என்றபடி பசி உண்டாகுமாயின் பலவும் அழிந்துவிடும். வேளாண் மக்கள் உழவுத் தொழிலை செய்து உணவு தானியங்களை உழைத்தலால்தான் உணவு யாவர்க்கும் கிடைத்து பசி என்பதே இல்லாமல் போய்விடுகின்றது. உழவுத் தொழிலின் மேன்மையை உணர்ந்துதான் உலகமெல்லாம் இத்தொழிலை உவந்து போற்றுகின்றது. கம்பர் பாடுவது போல நாமும் பார்வாழி நான்மறை நூல் பருணிதர் ஆகுதி வாழி கார்வாழி வளவர்பிரான் காவேரி நதிவாழி பேர்வாழி பெருக்காளர் பெருஞ்செல்வக் கிளைவாழி ஏர் வாழி இசைவாழி என்று வாழ்த்துவோம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்

நேரம் 6:19:42 FM ரெயின்போவின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஜாலி ஆப்ரஹாம் அவர்கள் பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 13 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் முதற்பகுதி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்து உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: தன்னானே.
1: கருத்தமுத்து அப்பா, கருத்தமுத்த கட்டில படுத்திருக்கிறது கருத்தமுத்து தான். காலை வேற ஆட்டிக்கிட்டு இருக்காப்ல. சரி கிட்ட போவோம்.
0: யாரும் வர மாதிரி தெரியுது.
1: ஏப்பா கருத்தமுத்த, கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், என்னப்பா பண்ற?
0: காத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா வயல்ல போய் வேலை செய்யாம கால நேரத்துல கட்டில படுத்துக்கிட்டு என்ன பண்ற தென்னந்தோப்புல?
0: காதமுத்த, நீதான் அடிக்கடி வந்து ரசாயன உரங்கள் எல்லாம் போடாத, இயற்கையான உரங்களை போடு அப்படின்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி இயற்கையான உரங்கள் போட்டா இப்ப வேலையே மிச்சம்பா, வந்து உக்காந்துட்டான்.
1: ஓஹோ, ரசாயன உரத்தை போடுறத நீ நிப்பாட்டிட்ட.
0: ஆமா,
1: இயற்கை உரத்தை போட ஆரம்பிச்ச உடனே உனக்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிடுச்சு.
0: ஆமாப்பா,
1: அதனால வந்து உட்காந்துட்டியா? உண்மைதான் கருத்தமுத்து, நாம தொடர்ந்து இந்த பயிர் உற்பத்திக்கு ரசாயன உரங்களை போட்டு போட்டு நம்ம மண்ணுடைய அந்த பௌதீக ரசாயன உயிரியல் பண்புலாம் இருக்குல்ல, எல்லாம் மாற்றம் அடைஞ்சு மண்ணுடைய நலமும் வளமும் சீர்கட்டுச்சு. மண்ணுல உயிர் தன்மையே இல்லாம போயிடுச்சுப்பா.
0: ஆமா கருத்தமுத்து,
1: பல இடங்கள்ல மண்ணு அப்படி ஆயிப்போச்சு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம ரசாயன உரங்கள் எல்லாம் தவிர்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்றோம். நான் பல தடவை உனக்கு சொல்லி இப்ப நீனும் மாறிவிட்ட.
0: ஆமாம்பா, நானும் இயற்கை உரங்களுக்கு மாறிட்டேன். காத்துமுத்த, நீ சொன்ன மாதிரி ரசாயன உரங்களை நிப்பாட்டிட்டேன், இயற்கை உரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா மண்ணு வந்து அங்கங்க களிமண்ணா இருக்குது, மணல் பாங்கா இருக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் மண்ணு ஒவ்வொரு மாதிரியா இருக்குப்பா. இதுக்கு என்னதான் பண்றது
1: கருத்தமுத்து? அத பத்தி உனக்கு கவலைப்படாதப்பா.
0: சரி,
1: மணற்பாங்கான மண்ணுல மண் துகள்கள் கட்டுமானம் அடையாமல் தனித்தனியா இருக்கும்.
0: ஓஹோ,
1: அதனால நீர்பிடிப்பு திறன் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். பயிர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த நீரு, அப்புறம் ரசாயன உரங்கள், இதெல்லாம் நீர்ல கரைஞ்சி வீணா போயிடும்.
0: ஓஹோ,
1: நீர் தேவையும் உர தேவையும் அந்த இடத்துல அதிகரிக்கும்பா. அதே போல களிமண் அதிகமா இருக்கக்கூடிய நிலங்கள்ல மண்ணு இறுகி போயிடும்.
0: ஓஹோ,
1: மண் அப்படியே கல்லு மாதிரி ஆயிடும்.
0: அப்படிதான் இருக்குதா?
1: அப்ப மண்ணுல நீர் ஊடுருவக்கூடிய தன்மையும் குறைஞ்சு போயிடும். காற்றோட்டம் இருக்காது, மண்ணுல வெப்பம் பரவுதலும் சத்து ஊடுருவதும் தன்மையும் குறைஞ்சு காணப்படும்பா. அதனாலதான் வந்து நாம இயற்கை உரங்களை அதிகமா போட்டுக்கிட்டே வரணும். கால போக்குல இந்த களிமண் நிலமா இருந்தாலும் சரியாயிடும், மணல் பாங்கா இருந்தாலும் சரியாயிடும்.
0: சரி சரி,
1: புரியுதா?
0: புரியுது காத்தமுத்த. காத்தமுத்த, ரசாயன உரம் போடுறோம், அப்புறம் அங்கக உரம்னு சொல்ற இயற்கை உரம் போடுறோம், இது ரெண்டுக்கும் என்னப்பா வித்தியாசம்?
1: கருத்தமுத்து, நாம இடக்கூடிய ரசாயன உரம், அப்புறம் அங்கக உரங்கள்ல இருந்து பயிர்கள் சத்துக்களை அப்படியே எடுத்துக்க முடியாது.
0: ஓஹோ,
1: மண்ணுல பல உயிர் வேதி வினைகளுக்கு உட்பட்டு அயனிகளாக உருவாகி அந்த அயனிகளை தான் பயிர்கள் எடுத்துக்கும்.
0: ஓஹோ,
1: டைரக்டா சத்துக்களை எடுத்துக்காது. பயிர்கள் எடுத்துக்கொண்டது போக அது மண்ணுல நிலை நிறுத்தப்பட்டால்தான் பயிர்களுடைய வளர்ச்சி காலம் முழுவதும் சத்துக்களை மண் வழங்க முடியும்.
0: ஓஹோ,
1: மணற்பாங்கான மண்ணுல இந்த அயனி மாற்ற திறன் வந்து குறைவா இருக்கும்.
0: அப்படியா?
1: அதனால மணல் பாங்கான நிலத்துல நாம

0: கூடிய ரசாயன உரமோ மற்ற உரமோ அதிகமா பயிர்களுக்கு கிடைக்காம வீணா போயிடும். சத்துக்கள் மண்ணுல நிலைநிறுத்தப்படணும். ஆனா அங்கக உரங்களை நம்ம தொடர்ந்து மண்ணுல இடும்போது மண்ணுடைய அந்த கூழ்மத்தன்மை அதிகரித்து மண்ணுடைய வளம் அதிகரிக்கும். அதனால அந்த சத்துக்கள் மண்ணுல நிலைநிறுத்தப்பட்டு பயிர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் சத்துக்கள் கிடைக்கும்பா.
1: ஓஹோ,
0: இப்ப புரியுதா? ரசாயன உரம் போடுறதுக்கும் அங்கக உரம் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னே?
1: ஆமா கதமுத்து, நல்லா புரியுதுப்பா. கதமுத்த, இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்றாங்க, அதெல்லாம் மண்ணுக்கு தேவைதானா?
0: கட்டாயம் தேவைப்பா.
1: எப்படியா?
0: பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இரும்பு, மேங்கனீசு, துத்தநாகம், தாமிரம், போரான், மாலிப்டினம் இது போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சத்துக்கள் அனைத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய உரம் எதுவுமே கிடையாது.
1: ஓஹோ,
0: ரசாயன உரங்கள் மூலம் நீர்ல கரையாத நிலைக்கு தான் வந்து சத்துக்கள் போகும். ஆனா அங்கக உரங்கள் மண்ணுல சிதைவடையும் பொழுது அதனால உருவாகும் அங்கக அமிலங்கள், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், இரும்பு, மேங்கனீசு, துத்தநாகம், தாமிரம் இது போன்ற உலோக அயனிகளுடன் இணைந்து கீலேட் அப்படின்னு ஒரு கரிம உலோக கூட்டுப்பொருள் உருவாகும்பா.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: சரி,
0: இந்த கரிம உலோக கூட்டுப்பொருளை பயிர்கள் எளிதாக உறிஞ்சு கொள்ள முடியும். எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைக்கு நல்ல சாதத்தை நல்லா பிசைஞ்சு நல்லா குழகுழன்னு அந்த குழந்தைக்கு ஊட்டும் போது அந்த குழந்தை எப்படி சாப்பிடுது?
1: ஆமா, நல்லா விரும்பி சாப்பிடுது.
0: அது மாதிரி இந்த கரிம உலோக கூட்டு பொருள் பயிர் எளிதா எடுத்துக்கிற மாதிரி மாறிக்கும்பா. புரிஞ்சிட்டா? உலோக அயனிகளுடன் இணைவதால, அதாவது நான் என்ன சொன்னேன், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, மேங்கனீசு, துத்தநாகம் இது மாதிரி சொன்னேன் இல்லையா, இந்த உலோக அயனிகளோட இணைவதால மணிச்சத்து கரைஞ்சி பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கும்பா. இப்படி ஒரு நிலைக்கு அந்த மண்ணு மாறிடும். இது போக கரிம பொருட்கள் இடும்போது வளர்ச்சி ஊக்கிகள், நொதிகள் இதெல்லாம் உருவாகும். இதெல்லாம் பயிர் வளர்ச்சிய ஊக்குவிக்கும். எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கேன்
1: பாரு.
0: அதனாலதான் ரசாயன உரங்களை குறைச்சிட்டு அங்கக உரங்களை நாம அதிகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
1: அதான் முக்கியம்.
0: ஆமா, இதுல எவ்வளவு தூரம் அங்கக உரங்கள் நமக்கு நல்லது செய்யுதுங்கறத நுணுக்கமான விஷயங்கள்லாம் உன்ட்ட சொன்னோம்பா.
1: ஆமா ஆமா
0: கத்தமுத்து, இந்த அங்கக உரங்கள் எப்படி வேலை செய்யுது, மண்ணை வளமாக்குறதுல அங்கக உரங்களுடைய தன்மை என்ன,
1: சரி,
0: இத பத்தி பல்வேறு விஷயங்களை உன்ட்ட இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். இது போக இன்னும் சிலது இருக்குப்பா. மண்ணுல தாங்கல் தன்மைய அங்கக உரங்கள் எப்படி அதிகப்படுத்துது, மண்ணுல இருக்கக்கூடிய மண்புழுக்கள் எப்படி எல்லாம் வேலை செய்யுது, அதுங்க அங்கக உரங்களோட சேர்ந்து என்னென்னலாம் செய்யுது, அப்புறம் நுண்ணுயிரிகள் மண்ணுல அதிகமா பெருகிறதுக்கு அங்கக உரங்கள் எப்படி உதவி செய்யுது, இது போல பல செய்தி இன்னும் இருக்குப்பா.
1: சரி சரி,
0: அதெல்லாம் உனக்கு நாளைக்கு சொல்றேன். எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயி போச்சு.
1: சரி கதமுத,
0: நீனும் போய் உன் வேலையை பாரு.
1: சரி,
0: நான் நாளைக்கு வரேன்பா.
1: நாளைக்கு கண்டிப்பா சொல்லிடணும்பா. கதமுத, உனக்காக ஸ்பெஷலா ஒரு இளநீ வச்சிருப்பா.
0: என்னதுப்பா அது?
1: அதான் செவ்வழனி.
0: ஓஹோ, செவ்வழனி கூட நீ பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஓஹோ, எப்பா ஒண்ணு மட்டும் குடுக்கறியப்பா, என் பொண்டாட்டி பிள்ளைக்கும் நான் குடுக்க வேணாமா?
1: கதமுத, இப்ப செவ்வழனி உனக்கு மட்டும் குடிக்க கொடுத்தான், ஒரு கொலையா இருக்குது உங்க வீட்டு கேட்டு போறதுக்கு.
0: சரிப்பா சரிப்பா, எங்க பாருக்கு?
1: அதோ சைக்கிள கட்டி வச்சிருப்பாரு.
0: ஓஹோ, அது எனக்கு தான் கட்டி வச்சிருக்கியா
1: கதமுத்த?
0: சரி கதமுத்த, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் இருப்பா. கொலைய சைக்கிள்ல கட்டிடுறான். பாத்து பத்திரமா இருந்து போயிட்டு குடும்பத்தோட இளநீர் வெட்டி குடிங்க.
0: சரிப்பா சரிப்பா, கத்தமுத்த அப்ப நான் போயிட்டு வரேன்ப்பா.
1: பாத்து போயிட்டு வா கத்தமுத்த.
2: நேர்களை உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் முதற் பகுதி கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.

0: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உற்பத்தி பொருட்களுக்கான தரநிலை சான்றிதழ் வழங்குவதற்கான தேசிய சோதனை மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், விமான உதிரி பாகங்களின் தரநிலையை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் என்று கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து உலக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தர சோதனைகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொபைல் மற்றும் வாகன உற்பத்திக்கான மையமாக இந்தியா உலக அளவில் உருவெடுத்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதுடன் சமூக சேவைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஆனந்த் வலியுறுத்தினார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு காந்திராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் சிறுவர் மன்றங்கள் மூலமாக அவர்களின் கலை திறமையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இந்த மன்றங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில்

0: நிலவி வரும் கீழடுக்கு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வடகடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். தெற்கு சூடானில் இடம்பெயர்ந்துள்ள அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை தொடர்ந்து ஈடுபடும் என்று ஐநா அமைதி நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா மற்றும் பிற வெளிநாட்டினர் தங்களது பணிக்காலம் முடிவடைந்த பிறகு வழங்கப்படும் 60 நாள் விருப்ப அவகாச காலத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை காஷ்மீர் கோட்ட ஆணையர் திரு அன்சுல் கர்க் ஆய்வு செய்தார். பஞ்சாபில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பில் சென்ற அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பதற்கு 4 ஒருங்கிணைந்த ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை இயற்கையான முறையில் தயாரிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரூதபர்ணா பாண்டா, ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத், மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தைபே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா, மணி சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55, 19 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: சூழல் அறிவோம். புனித தோப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
1: பாரம்பரியமாகவே நம் நாட்டில் மக்கள் இயற்கையை பாதுகாத்தும் பராமரித்தும் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். நம் நாட்டில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளிலும் இயற்கையை வணங்கும் வழக்கம் இருந்து வந்திருக்கிறது, இன்னும் இருந்து வருகிறது. நம் நாட்டில் மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்ததுடன் அதன் மேல் மிகுந்த மரியாதையும் வைத்திருந்தனர். அவற்றில் முக்கியமானது அடர்ந்த காடுகள் கொண்ட நிலப்பரப்பை வணங்குவதும், ஆல், ஆத்தி, வேம்பு, அரசு போன்ற மரங்களை தெய்வங்களோடு தொடர்புபடுத்தி வணங்குவதும் ஆகும். இவற்றை நமது கலாச்சாரத்தில் மிகவும் சாதாரணமாக பார்த்து வருகிறோம். இவ்வாறு இயற்கையோடு இயைந்த கலாச்சார பழக்க வழக்கங்கள் பல நம் நாட்டில் நிலவி வந்தாலும் அவற்றில் மையமானது புனித தோப்புகள் ஆகும். இவை கோவில் காடுகள், சாமி காடுகள் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. புனித தோப்புகளை மக்கள் காலம் காலமாக பராமரித்து வருகிறார்கள் என்பதற்கு சான்றாக வரலாறு முழுவதிலும் பழம்பெரும் நூல்களில் பல குறிப்புகள் காணப்படுகின்றன. பூம்புகாரில் இளவண்டிகை சோலை, சம்பாதிவனம், காவிரிவனம், சாயாவனம் போன்ற பல தோப்புகளில் மாளிகைகளும் கோயில்களும் அமைந்துள்ளதாக சிலப்பதிகாரத்தில் சில குறிப்புகள் கிடைக்கின்றன. நம் நாட்டின் நிலப்பரப்பு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு புனித தோப்புகள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த புனித தோப்புகள் அவை அமைந்திருக்கும் உள்ளூர் தெய்வங்களுக்கோ மூதாதையர் ஆவிகளுக்கோ அர்ப்பணிக்கப்பட்டவை ஆகும். ஒவ்வொரு புனித தோப்பிற்கும் அங்கு வசிக்கும் காவல் தெய்வம் உண்டு. அந்த தெய்வங்களையோ அந்த புனித தோப்பையோ தொடர்புபடுத்தி நாட்டுப்புற கதைகளும் பாடல்களும் வழக்கில் நிலவுவதுண்டு. இந்த புனித தோப்புகள் அங்கு வசிக்கும் காவல் தெய்வங்களின் ஆளுகைக்கு உட்பட்டவை என்று உள்ளூர் சமுதாயத்தினர் உறுதியாக நம்புவதால் இங்கு மரம் வெட்டுதல், வேட்டையாடுதல் போன்றவற்றுக்கு சமூக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே புனித தோப்புகளில் அமைந்துள்ள காடுகள் பன்னெடுங்காலமாக மனிதர்களின் நடமாட்டமும் தொந்தரவும் இல்லாமல் பாதுகாக்கப்படுவதால் மிகவும் பழமை வாய்ந்ததாக விளங்குகின்றன. சில புனித தோப்புகளில் சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு பெறப்படும் சிறு மகசூல் பொருட்களும் மூலிகைகளும் அந்த உள்ளூர் மக்களால் நுகரப்படுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் இந்த காவல் தெய்வங்களின் கட்டுப்பாடுக்குள் பெரும் காடுகள் இல்லாவிட்டாலும் பல சிறு சிறு தோப்புகள் இருந்து வருகின்றன. மேலும் இவை உள்ளூர் தாவர இனங்களின் கடைசி புகலிடமாகவும் விளங்குகின்றன. அவ்வாறு அரிய தாவர இனங்கள் பாதுகாக்கப்படுவதால் அவற்றை நம்பி வாழும் விலங்கினங்களும், பறவை இனங்களும், பூச்சி இனங்களும், நுண்ணுயிர்களும் பாதுகாக்கப்படுகின்றன. அப்பகுதியின் நீராதாரங்கள் குன்றாமல் பாதுகாக்கப்படுவதிலும் புனித தோப்புகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. மனிதர்களின் நடமாட்டம் இல்லாது இருப்பதால் மண்ணரிப்பும் அங்கு ஏற்படுவதில்லை. ஆகவே இந்த புனித தோப்புகள் அளவில் சிறியதான பல்லுயிர் இனப்பெருக்க பாதுகாப்பு மண்டலங்களாக பார்க்கப்படுகின்றன. இன்றைய நிலையில் புனித தோப்புகளுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும் இவற்றை இதுவரை யாருடைய உதவியும் இல்லாமல் உள்ளூர் மக்கள் தமது சமூக கட்டுப்பாடுகளின் மூலம் பாதுகாத்து வந்தது போலவே அவற்றை தொடர்ந்து பாதுகாத்து இனிவரும் தலைமுறைக்கும் அளித்திட வேண்டும்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், புனித தோப்புகள். வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர்

0: அவர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தாஷ்கண்டில் உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்கத் மிர்சியோயேவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அமெரிக்கா சென்றுள்ளார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளிக்கையில், ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பள்ளி முதல் உயர்கல்வி வரையிலான இலவச கல்வி மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்றும், முதியோர், விதவைகள், ஊனமுற்றோர் உதவித்தொகைகள் விரைவில் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறினார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:16. FM ரெயின்போவின் புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது.
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறையின் இணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம் பெறுகின்றன. புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை, மத்திய அரசின் கேலோ இந்தியா மை பாரத் இயக்கங்கள் சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி கடந்த 27ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்றது. பிள்ளையார் குப்பத்தில் உள்ள மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியாவின் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் குறித்தும், 2036ஆம் ஆண்டில் இந்தியாவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் குறித்தும் கூறினார்.
1: We cannot have champions overnight. As Prime Minister said, half of the sports we don't participate at all. Because those, for example, when I remember he was the Chief Minister, he used to encourage shooting. So it's a sports which doesn't need too much of practice. You need practice, but not years of practice. So I remember there was one lady who won the Asian Games, a girl, and he gave her a job as a DYSP in the state government. For example, he himself is running an institute, an NGO, where he's concentrating on 6-7 sports. And he's got the best of the coaches, not only from India, but from abroad. He said, look, archery, he was mentioning about it. A lot of skills, talents available for archery, especially if you see the tribal districts of India, they're very skilled as far as archery is concerned. Then he talked about in his school he's got a fencing. Fencing is a small sport, but with minimum effort you can create champions. So I think as India, you want to be a cricketer or you want to be a footballer, you want to be a badminton player, it takes a lot of strain, time and effort to bring it. But there are certain sports which, with a minimum effort, you can achieve that. So that is what he was mentioning. I'm sure that the very fact that we are trying to bring 2036 Olympics into India is a kind of a all of us to take pride. He said, yes, India can hold an Olympic Games, this thing. So I think that will change the entire sports ecosystems, this thing.
0: கேலோ இந்தியா கலந்துரை

0: விளையாடல் நிகழ்ச்சிகள் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் சிலரை சந்தித்து பேசினோம். அப்போது அவர்கள் கூறும்பொழுது,
1: I am Divya Darshini, studying in SBV University. So, in the program, எப்படி வந்து விக்ஷித் பாரத்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஒலிம்பிக் ப்ரோக்ராம்க்கு என்னென்னலாம் வந்து ப்ராக்ரஸ் பண்ணா நம்மளால வந்து செலக்ட் பண்ண முடியும், இல்லை நம்மளால வந்து அட்டைன் பண்ண முடியும், ப்ராக்ரஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எங்ககிட்ட இருந்த எஃபர்ட்ஸ், எங்ககிட்ட இருந்த ஐடியாஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணோம். ஆல் த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஆல் த டிக்னிட்டரிஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஐ வாஸ் கிரேட் பிளஷர் டு த நோ தட் எல்லாருமே வந்து எங்களோட ஐடியாஸும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கன்சர்ன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐ தேங்க் ஆல் த டிக்னிட்டரிஸ் அண்ட் ஆல் த ஹையர் அஃபிஷியல்ஸ் டு டேக் பார்ட் இன் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் விக்ஷித் பாரத் அண்ட் மை பாரத் அசோசியேஷன் ஆல்சோ.
2: என் பேர் செல்வரசி. நான் ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு யோகாசன சாம்பியன்ஷிப்பில் க்ளோபல் மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே இந்தியன் ஃப்ளாக் பிடிச்சிட்டு மெடல் வாங்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. என்னோடய சக்ஸஸ்க்கு பின்னாடி எங்கள் அம்மா தான் இருந்தாங்க. என்னோடய இந்த த்ரூ அவுட் ஜேர்னியில் ஷி வாஸ் மை பேக் போன். அவங்க எல்லாமே நான் இன்றைக்கி இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹர் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் திஸ் கவர்மெண்ட். கேலோ இண்டியா டாப்ஸ்ல நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக. எஸ்பெஷலி கேலோ இண்டியா வந்து ரூரல் ஏரியாவில் இருக்க டேலண்டட் யங்ஸ்டர்ஸ், ப்ளஸ் ரிமோட்டட் ஏரியா, ஸ்மால் வில்லேஜில் இருக்கவங்களோட டேலண்ட்டை கிராஸ் ரூட் லெவலில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து அவங்களுக்கு காம்படிஷனில் எப்படி வின் பண்ணணும்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ் அ குட் இனிஷியேட்டிவ். ஐ வுட் லைக் டு தேங்க் பாரத் கேந்திரா ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ப்ளீஸ் டூ ரெஜிஸ்டர் இன் மை பாரத் போர்ட்டல். ப்ளீஸ் டூ ரெஜிஸ்டர் இன் மை பாரத் போர்ட்டல். ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் வந்து என் லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ ஸ்டார்ட் டூயிங் ஸ்போர்ட்ஸ், இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். ட்ரீம் பிக் அண்ட் வித் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி யூ கேன் அச்சீவ் யுவர் கோல் ஈஸிலி.
3: ஐ எம் மோகன் ராஜ் ஃப்ரம் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். 2036 வர போகிற ஒலிம்பிக்ஸில் நடக்க போகிறேன். இது எப்படி நம்ம மாற்றங்கள்லாம் உண்டாக்கலாம், நம்மளோட டேலண்ட் எப்படி கொண்டு வரலாம், கேம்ஸ் எப்படி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அப்புறம் நிறைய மெடல்ஸ் நிறைய பீப்பிள்ஸ் எங்கேருந்து ரூரல் பீப்பிள் ரூரல் ஏரியாஸ் இருக்கிற பீப்பிள்ஸ்லாம் எப்படி கொண்டு வரது விளையாடலாம் சொல்லிட்டு நிறைய பேசினாங்க. நிறைய ஐடியாஸ் நாங்கள் ஷேர் பண்ணோம். அதுக்காக நான் வந்து என்எஸ்எஸ் சார்பாகவும் எங்கள் மை பாரத் போர்ட்டல் சார்பாகவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து மை பாரத் போர்ட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.
0: மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா என்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மருத்துவ தேவைகளுக்காக செயல்படுத்தப்படும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமாகும். அனைவருக்கும் ஆரோக்கியம், எல்லோருக்கும் நல்வாழ்வு என்ற இலக்குடன் செயல்படும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து பல பயனுள்ள தகவல்களை தருகிறார் புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி.
4: ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா நமது பாரத பிரதமர் 2018 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செப்டம்பர் 23 இத்திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தார். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம். இத்திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகள் இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் மருத்துவ காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம். 2019 இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் புதுவை மாநிலத்தில் கொண்டு வரும் பொழுது 1,03,434 குடும்பங்களுக்கு இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. இன்று வந்து 2,09,000 குடும்பங்களுக்கு இந்த திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுல வந்து சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ்ன்னு 2011 அந்த கணக்குப்படி 1,03,434 குடும்பங்களுக்கு 60% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் 40% புதுச்சேரி மாநிலமும் அது கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து 2021 வந்து 1,14,968 குடும்பங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு 2021 ஜனவரி மாதத்திலிருந்து அனைத்து சிவப்பு அட்டைதாரர்களுக்கும் இந்த திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. 2019 இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் புதுவை மாநிலத்தில் தொடங்கும் பொழுது வெறும் 7 மருத்துவமனைகள்ல இத்திட்டத்தை கொண்டு வந்தோம். இன்று 32 மருத்துவமனைகள் இத்திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். இதில் 12 மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளும் 20 மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளும் கொண்டு வரப்பட்டுள்ளன. பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே 2024 செப்டம்பர் மாதம் 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. இந்த திட்டத்துல வந்து பதியறதுக்கு தேவையானது வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பிளஸ் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆதார் கூட லிங்க் ஆயிருக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி ஆயுஷ்மான் ஆப்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆயுஷ்மான் ஆப்ல போய் அவங்களே அந்த திட்டத்துல பதிஞ்சுக்கலாம். அவங்க மருத்துவ சிகிச்சை பெற்றதற்கு பிறகு அவங்களுக்கு எவ்வளவு மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டதுன்னு அந்த பேலட் பேலன்ஸும் அந்த போன்லயே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு சாதாரண மனிதனுக்கு வரும்

0: அனைத்து நோய்களும் இத்திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. நம்ம ஆரம்பிக்கும் போது 1,242 பேக்கேஜஸ் தான் அதுல இருந்தது. இன்று வந்து 1,946 ப்ரொசீஜர்ஸ் அதுல கொண்டுட்டு வந்திருக்காங்க, 37 ஸ்பெஷாலிட்டிஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. சோ வந்து சராசரி ஒரு மனிதனுக்கு வரும் அனைத்து நோய்களும் இத்திட்டத்தில் கவர் ஆயிருக்கு. பிறகு வந்து இப்ப லேட்டஸ்டா கேன்சரும் இதுல கொண்டுட்டு வந்திருக்காங்க. சோ நமது புதுவை மக்களுக்கு வரைக்கும் இல்ல, இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மக்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் சாதம் இத்திட்டம். அந்த மருத்துவ காப்பீடு அட்டை இருந்தா மருத்துவ காப்பீடு அட்டை எடுத்துட்டு போலாம். இல்ல எதுவுமே இல்லைன்னா கூட நான் வந்து மருத்துவ காப்பீடு எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டேன், ஏன்னா நான் சிவப்பு அட்டை இருக்கேன், அது ஒண்ணு சொன்னாலே போதும். இன்றைக்கு அந்த அளவுக்கு வந்து நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அதை சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. சோ புதுச்சேரி மாநிலத்துல வரைக்கும் சிவப்பு அட்டை, ஐ எம் எலிஜிபிள், நீ நான் வெறும் செவப்பாட்டை நான் எனக்கு மருத்துவ காப்பீடு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாலே போதும், எந்த தனியார் மருத்துவமனைகளும் அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஜெனரேட் பண்ணிக்கிறாங்க. மிகப்பெரிய வரப்பிரசாதம், அவங்க அதை ரொம்ப இதுவாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு. எல்லாரும் நீங்க தனியார் மருத்துவமனைக்கு போகும்போதே அவங்க எடுத்துட்டு போய் அந்த மருத்துவ காப்பீடு அட்டையே காமிக்கிறாங்க. ஆனா சில பேருக்கு அவங்களுக்கு தெரியும், சரி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வர மறந்து போயிருந்தா நம்ம ரேஷன் கார்டு சொல்லலாம், அது சொன்னா நமக்கு பண்ணி கொடுப்பாங்கன்றத ஒரு விழிப்புணர்வு இன்னமும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். பயனடைந்த பயனாளிகள், அவங்க உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் பதியாதவங்களை பதிய செய்ய சொல்லணும். ரெண்டாவது வந்து பதிஞ்சவங்களும் திருப்பி மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு மருத்துவ காப்பீடு இருக்கு, இதை வந்து நீங்க பதிஞ்சுக்கிட்டோம் நம்ம இந்தியா முழுக்க எங்க சென்றாலும், ஏன்னா இங்க இருந்து நம்ம ஒரு சுற்றுலாக்கு போறோம், சுற்றுலா போற இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கும் போதே யாராவது வந்து ஒருத்தவங்க மோதிட்டாங்க, ஒரு அடிபட்டுது, அதுக்கு ஒரு சிகிச்சை எடுக்கணும்னாலும் நம்ம இந்த மருத்துவ காப்பீடு அட்டையில பண்ணிக்கலாம். சோ பயனடைந்த பயனாளிகள் அவர்கள் இருக்கிற இடத்துலயும் அவங்களோட உற்றார் உறவினர், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கிளாஸ்மேட்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த திட்டத்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய பெனிஃபிட். ஆயுஷ்மான் பாரத்னாலே மூன்று கிளைகள்ங்க. ஒன்னு வந்து பிரிவென்டிவ் ப்ரமோட்டிவ் கியூரேட்டிவ், அதாவது ஆரோக்கியமா நம்ம வாழணும், வருமுன் காப்போம், வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கற சிகிச்சைகள், அதுக்கப்புறம் சிகிச்சை வந்தவனே அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன், அது வந்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், அது பிரைமரி கேர் லெவல். அடுத்தது வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர், அட்மிட் ஆயிஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அது செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர். இந்த சென்டர்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது தான் ஆயுஷ்மான் பாரத் PM அபீம், ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். இது எல்லாமே டிஜிட்டலா கொண்டுட்டு வர்றது தான் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
2: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
3: தெரியாது சார்.
2: கோரி மேடு
3: தெரியவே தெரியாது சார்.
2: கீழூரு, அரியூரு, பங்கூரு
3: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
4: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை. பிற்பகல் 3 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
5: நேர்லே இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசீலா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற உள்ளார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரன்முளா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தி தீவில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுரங்கம், அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மருத்துவம், விவசாயம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்க ஏதுவாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அந்நாட்டில் உள்ள யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். லக்னோ கண்டோன்மென்ட் பகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 3 நாள் பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் தமது பயணத்தின் நிறைவு நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் லாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்நாட்டில் உள்ள கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டக்குழுவுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பஸ்தி தண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்றொரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனா். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 669 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்திய

0: பல்வேறு நிபுணர் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண ஏதுவாக சடலங்களில் இருந்து டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப குழு காத்மாண்டு சென்றடைந்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் காத்மாண்டு மற்றும் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவிடும் வகையில் 57 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானம் காத்மாண்டு சென்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 13 ராணுவ வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவும் இந்த விமானத்துடன் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நீரிணை பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும் இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹார்மோஸ் நீரிணை பகுதி கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியூவ் நகரிலேயே உள்ள பூச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 50 மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் வீடுகளில் பெரிய அளவில் தீப்பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் மைலா கிராமத்தில் உள்ள கிடங்கு ஒன்றும் இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி கானாபுரம் ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. போந்தியானாக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தன்வி பாத்ரி கொரியாவின் கிம் மின் சுனை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கின்பால் சோனா இந்தோனேஷியாவின் ரிச்சி தூதா ரிச்சோடை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி
2: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25, 18 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.

0: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை எவ்வாறு மற்ற போதை பழக்கங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை பாதிப்பு, அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, புகையிலை மற்றைய போதைப் பொருட்களுக்கு எவ்வாறு வழிவகுக்கிறது. புகையிலை என்பது ஒரு ஆரம்பகட்ட ஒரு போதைப் பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த புகையிலை பயன்பாடு மெல்ல மெல்ல வந்து மற்றைய போதைப் பொருட்களாக இருக்கக்கூடிய ஆல்கோஹால், அடுத்தது வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றைய போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு வந்து வழிவகுக்கிறதுன்னு சொன்னாங்கன்னா அது உண்மைதான். ஆரம்ப நிலையில இந்த புகையிலை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் வந்து போதுமானதாக இருக்கும். நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த புகையிலை பயன்பாடு வந்து அவர்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்காது. அப்பொழுது அவர்கள் என்னன்னா, மற்ற போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்துவதற்கு தயாராவார்கள். குறிப்பாக வந்து புகையிலையோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான போதைப் பொருள் வந்து ஆல்கஹால் தான். புகையிலை பழக்கம் ஆரம்பித்து மெது மெதுவாக வந்து குடிப்பழக்கமும் போய், குடிப்பழக்கமும் வந்து ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வந்து போதாத நிலையில் மற்ற போதைய வஸ்துக்கள் சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த புகையிலையினுடைய தாக்கம் போதாது, அதற்கு மேலும் எனக்கு போதை வேணும்ன்றப்போ ஒவ்வொரு போதைப் பொருளா எக்ஸ்பெரிமெண்டேஷன் முறையில வந்து ஸ்டார்ட் பண்ணி, அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனே வந்து எப்ப அடிமைத்தனம் ஆச்சுன்னு தெரியாம அதுக்குள்ளார மாட்டிக்கிறாங்க. இது எந்த காலகட்டத்துல ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா, விடலை பருவத்துல இருந்து அடல்ட்டுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த காலேஜ் போகக்கூடிய டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா மேற்பார்வை பார்க்கக்கூடிய நிலையில் வந்து இல்லாமல் இருக்கலாம், வெளி மாநிலங்கள் இல்ல வெளி மாவட்டங்களில் போய் தங்கி படிக்கக்கூடிய ஹாஸ்டல் போன்ற செட்டப்புகள் வந்து இருக்கிறப்போ பெற்றோருடைய கண்காணிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஊர் விட்டு ஊர் போயிருக்கிறதுனால வந்து அங்க இருக்கக்கூடிய சக மாணவர்களோடு சேர்ந்து இந்த புகையிலை பழக்கம் அது மெது மெதுவாக மற்ற போதை பழக்கத்துக்கு வந்து மாறிடுறாங்க அப்படின்னா, அது எல்லா இடத்துலயுமே வந்து இந்த காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக தான் இருந்துட்டே இருக்கு. எப்படி வந்து நம்ம வெளியே வரலாம், இதை எப்படி தடை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பழக்கத்திற்கு ஆளான நண்பர்களிடம் இருந்து நம்ம விலகி இருப்பது தான் முதல் விஷயமே. ரெண்டாவது, புகையிலையே தவறானதுன்னு சொல்றப்போ அதையும் வந்து பயன்படுத்துறதே நிறுத்திட்டோம் அப்படின்னா அடுத்த போதைப் பொருட்களுக்கு நம்ம போறதுன்றது வந்து வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த பழக்கமும் நம்ம கிட்ட இல்லாமலும் போயிடும். எல்லாருமே சொல்லுவாங்க வந்து, இந்த வயசுல நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும், இந்த வயசுல நம்ம இந்த பொருட்களை வந்து பயன்படுத்தி பார்த்துடணும், அதுக்கப்புறம் பெருசான இதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணவா போறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் அந்த பழக்கத்திற்குள் போயிட்டு வெளியில் வருகிறார்கள் என்று பார்த்தால் ரொம்ப கணிசமான எண்களையே நம்ம வந்து பார்க்க முடியும். 100 நபர்கள் அந்த பழக்கத்திற்கு உள்ள ஆளாக போகிறார்கள் அப்படின்னா 1-2 பேர் தான் அதுல இருந்து வெளிவருகிறார்களே. மற்றவர்களை நாம வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சு, அதுக்கப்புறமா அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை இழந்து திரும்பவும் வேற ஏதாவது வந்து ஒரு படிப்பை படித்து அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கட்டாயத்துக்கு வந்து செல்கிறார்கள். இந்த புகையிலைன்றது வந்து ஆரம்பத்துல ஒரு நிக்கோட்டின் பவுச்சஸோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருளா மாறின பிறகு வந்து எந்த நிலையில் நீங்க இருக்கிறீர்கள் என்ற கூடிய ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய நபர்களாகவே நீங்கள் இல்லாமல் அதை தாண்டி போதை, போதை தேவை, போதை தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற கூடிய 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்க வந்து தள்ளப்படுகிறீர்கள். இந்த காரணத்தினாலதான் இதை கேட்வே ஆஃப் ட்ரக்ஸ் சொல்றோம். இதை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா மற்ற போதைப் பொருட்கள் தானாக உங்கள் உடலுக்குள் செல்ல ஆரம்பித்துவிடும். அதற்கான சூழ்நிலையையும் காலத்தையும் நீங்கள் தன்னாலே உருவாக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய படிப்புகளை கவனத்திலிருந்து வெளிவந்து இந்த போதைப் பொருட்களுடைய அடிமைத்தனத்துல தான் நீங்க நிப்பீங்க. அதனால தயவு செய்து எல்லாருக்கும் வந்து சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் வந்து இதுதான், எந்த விதமான போதைப் பொருளாக இருந்தாலும் புகையிலை பொருளாக இருந்தாலும் அதை பயன்படுத்தாதீர்கள். பயன்படுத்துவது உங்களுக்கு தீமையை தான் தரும். உங்கள் வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். புகையிலை மற்றும் போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை எவ்வாறு மற்ற போதை பழக்கங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:31. நேயர்களே வணக்கம் மக்களே, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உங்களுக்கான கேள்வி வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு. இருந்தாலும் உங்களுக்கான கேள்வியை இப்போ நான் சொல்லணும் இல்லையா? என்ன கேள்வி அப்படி இன்னைக்கு கேட்டிங்கன்னா, இந்திய ராணுவத்திற்காக புதிதாக தயாரிக்கப்பட்ட AK-203 துப்பாக்கியின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான இன்றைய ஃபேஸ்புக் கேள்வி. இந்திய ராணுவத்திற்காக புதிதாக தயாரிக்கப்பட்ட AK-203 துப்பாக்கியின் பெயர் என்ன, இதற்கான பதில் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்கக்கூடிய வணக்கம் மக்களை போஸ்டர்ல அதுல கமெண்ட்ஸ்ல உங்களோட பதிலை நீங்க சொல்லலாம். இதற்கான சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் சரியா சொல்லிருக்கீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட நிறைவுல நாம தெரிஞ்சுக்கலாம். சோ கேள்வியை மறுபடியும் சொல்றேன், இந்திய ராணுவத்திற்காக புதிதாக தயாரிக்கப்பட்ட AK-203 துப்பாக்கியின் பெயர் என்ன? இந்த கேள்வியோட இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பாட்டு கேட்கலாம். முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து

0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க 102.8 FM ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சி. இப்ப உங்களுக்காக வேலை வாய்ப்பு செய்திகள் தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேடியோ வான் இயற்பியலுக்கான தேசிய மையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் 8, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 8, கிளார்க் 2, டிரைவர் 2, என்ஜினியர் 2, லேப் அசிஸ்டன்ட் 2 உட்பட மொத்தம் 30 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ அல்லது டிப்ளமோ அல்லது பிஇ அல்லது டிகிரி முடிச்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31/8/2026 அன்று உள்ளபடி 18 வயசிலிருந்து 40 வயது வரை இருக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இதற்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் இதற்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும். இதற்கான இணையதள முகவரி ncraec.tiforh.res.in. இந்த இணையதள முகவரியில இதற்கான முழு விவரங்களும் இருக்கு, நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ண கடைசி நாள் நாளை தான், ஸோ சீக்கிரமா போய் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் மற்றும் ஒரு வேலை வாய்ப்பு செய்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் 129, மேனேஜர் பிரிவு, சிவில் 145, நிதி 34, ஆபரேஷன்ஸ் 28, எலக்ட்ரிக்கல் 16, தீயணைப்பு 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி பிஇ அல்லது பிடெக் அல்லது சட்டம் அல்லது எம்பிஏ அல்லது சிஏ முடிச்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு 7/9/2026 18லிருந்து 27 வயது வரை மற்றும் 18 முதல் 32 வயது வரை இருக்கணும். இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு நேர்முக தேர்வு நடைபெறும். இதுக்கும் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 7/9/2026 கடைசி நாள், அதாவது அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கடைசி நாள். இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் aai.aero அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்ல இருக்கு, நீங்க முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். aai.aero.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

7:50 FM ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வியை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். என்ன அப்படின்னா, இந்திய ராணுவத்திற்காக புதிதாக தயாரிக்கப்பட்ட AK-203 துப்பாக்கியின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான ஃபேஸ்புக் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை சீக்கிரமா அனுப்புங்க. நிறைய பேர் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க. இதற்கான பதில் என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம தெரிஞ்சுக்கலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நிமிடம் ஆயாச்சு நேர்களே. இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். இப்ப நாம நான் கேட்ட கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய ராணுவத்திற்காக புதிதாக தயாரிக்கப்பட்ட AK-203 துப்பாக்கியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் ஷேர் அப்படிங்கறதுதான். சோ ஷேர் அப்படிங்கிறது பாரசீக மொழியில சிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஷேர் துப்பாக்கி வந்து முழுக்க முழுக்க இந்திய உதிரி பாகங்களை கொண்டு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட புதிய ரக AK-203 துப்பாக்கி அப்படிங்கறதுதான் சரியான பதில். சோ ஷேர் அப்படிங்கிற சரியான பதிலை யார் யாரெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், கெடார்லிருந்து அன்பு, ராஜபாளையம் பிரபு வீரா, நெம்மேலி ஆர் நந்தகுமார், பட்டாளம்லிருந்து அன்பு ஜலீல், பெரியவளையம் ரவிச்சந்திரன், காரைக்கால் நிறைவிலிருந்து NMP நச்சுப்பிள்ளை, அரியலூர் வீரதுரை ஹரிஹரன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், செங்கல்பட்டிலிருந்து ரமணி வில்வம், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, செஞ்சி சிங்கவரம்லிருந்து கலைவாணி கனிஷ்மா, அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல், கடலூர்லேருந்து செந்தில் முருகன், இவங்க எல்லாருமே இதற்கான சரியான பதில் கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே FM ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். ஸோ இன்னும் ஒரு சில நேயர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயிலையிலேருந்து பட்டாபி கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி. ஸோ இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகளோடு வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க இது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளாவின் ஆலப்புழாவில் நடைபெறும் கேரள கௌமுதி நாளிதழின் 115வது ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் நடைபெறும் ஆரன்முளா படகுப் போட்டியை தொடக்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உஸ்பெகிஸ்தான் யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் தாஷ்கண்டில் உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்கத் மிர்சியோயேவுடன் வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து

அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு 4வது முறையாக மனிதாபிமான அடிப்படையில் 10 டன் எடையுள்ள நிவாரணப் பொருட்களை இந்திய விமானப்படை விமானம் மூலம் நேற்று அனுப்பப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளிக்கையில், சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் 350 ரூபாயாகவும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கான மானியம் 200 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். தேசிய அளவிலான கால்பந்து போட்டி சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாளை முதல் வரும் செப்டம்பர் 4 வரை நடைபெறுகிறது. இப்போட்டியில் புதுச்சேரி மாநில ஜூனியர் ஆடவர் கால்பந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் மார்னிங், இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோல வந்து நான் உங்க ஆர்ஜே வெற்றி. அண்ட் தென் ஸ்டுடியோக்கு வெளியில நேயர்களை சந்திக்க போற அந்த ஆர்ஜே யாரு அப்படின்றது இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க, அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யாருன்ற டீடைல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்த 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
0: இப்போ 102.8 டியூன் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்குமே வெளியில போயிருக்க அந்த ஆர்ஜே யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், நம்ம புதிய நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய ஆர்ஜே ஆனந்த் தான் நேர்களை சந்திக்க அவங்களுடைய பிளேஸுக்கு போயிருக்காரு. பட் எங்க இருந்து பேச போறாரு அப்படின்றத உங்களை மாதிரியே நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. சோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நான் வந்திருக்கிற பகுதி புதுவையுடைய மையப்பகுதிக்கு பக்கத்துல சொல்லலாம். இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப டெவலப் ஆன ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்க. நம்ம சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆன ஒரு ஏரியா சொல்லலாம். இந்த ஊருக்குள்ளதான் வந்து விழுப்புரம் புதுவை தேசிய நெடுஞ்சாலை போகுது. அதே மாதிரி வந்து ரயில்வே பாதையும் இந்த ஊரை தான் கிராஸ் பண்ணுது. அது இல்லாமல் புதுசா போடப்பட்ட இந்த மரப்பாலம் விளியனூர் இந்த பைபாஸ் சாலையும் இப்ப இந்த ஊர் பாதையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம வந்து நம்ம பிரதேசமாக வந்திருக்க ஊர் வந்து அரும் பார்த்தபுரம். இந்த பகுதி எங்க இருக்குன்னா புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில தான் இருக்கு. ரொம்ப ஒரு பெரிய ஊர்னு சொல்லலாம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் வந்து முழுக்க முழுக்க விவசாய பகுதியா தான் இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணதுக்கான தடையும் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க வீட்டு மனைகளா மாறி போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய நெற்பயிர்கள் விளைச்சுதான் சொல்றாங்க. நெற்பயிர்கள், கம்பு, அப்புறம் வந்து கரும்பு பண்ணதா சொல்றாங்க. இங்க வந்து ஊசுட்டேரி மூலியமா பாசனம் பண்ணதா சொல்றாங்க. ஏன்னா இன்னமும் வந்து அந்த வாய்க்கால்ல ஊசிட்டேரி மதகுகள் இன்னும் அங்க இருக்கு, அதோட தடயங்களா. அதே மாதிரி இந்த பகுதியை சுத்தி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எக்கச்சக்கமா வந்துருச்சு. ஒரு டெவலப்டு ஏரியான்னு சொல்லலாம் பாண்டிச்சேரியில அரும்பார்த்தபுரம். ஸோ இன்னும் நிறைய தகவல்கள் அரும்பார்த்தபுரம் பத்தி நான் சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்கிறவங்க அரும்பார்த்தபுரம் பகுதியை பத்தி சொல்ல காத்துட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்
5: அரும்பார்த்தபுரம்.
4: வணக்கம் சொல்லுங்க. வணக்கமே அரும்பார்த்தபுரமா சொல்லுங்க.
5: வணக்கம்.

0: அருமாத்தபுரம் எப்படி இருக்கும்?
1: அருமாத்தபுரம் ஒரு சின்ன வாய்க்காலா இருக்கும், நெல்லு விளையும்.
0: அப்ப வந்து வீடு அதிகமா இருக்கும் அந்த ஊர்ல?
1: அதிகமா இல்ல,
0: சின்ன ஊரா பெரிய ஊரா? அப்பலாம்
1: சின்ன ஊரு, இப்ப பார்த்தா பெரிய ஊர் ஆகி போச்சு.
0: இப்ப ரொம்ப பெரிய ஊர். நானே வந்து எந்த தெரு பக்கம் போறதுன்னு தெரியல, அவ்வளவு பெரிய ஒரு ஊரா இருக்கு. அப்ப நீங்க பாக்கும்போது இந்த ஊர்ல வந்து என்னென்ன விளைவிச்சிருந்தாங்க?
1: நெல்லு, கருப்பு, கேழ்வரகு இதெல்லாம் விளையும்.
0: இப்ப இது முழுக்க முழுக்க விவசாயம் போய்தானே?
1: இது முழுக்க முழுக்க விவசாயம் தான். பார்த்தா பார்த்தா ஒரு சின்ன வாய்க்கா தான் இருக்கும். இப்ப பார்த்தா இப்ப பாலம் போட்டாங்க, மேம்பாலம் போட்டாங்க, பஸ் போறது போக்குவரத்து, ஹாஸ்பிட்டலு, கோயிலு எல்லாமே இப்ப பாக்கிறதுக்கு முறையா பார்க்க நல்லா இருக்கு.
0: அப்ப பார்த்து வந்து ஒரு விவசாய பகுதியை அந்த ஊர் வந்து இப்ப விவசாயம் என்னன்னே தெரியாத அளவுக்கு முழுக்க முழுக்க மாறி போயிருக்குன்னு சொல்றீங்களா?
1: ஆமா.
0: இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணதான் சொல்றீங்க. இப்ப விவசாயத்துக்கு என்ன மோட்டர் வழியா நீங்க பாசனம் பண்ணீங்களா? ஏரி பாசனம்?
1: ஏரி பாசல்.
0: ஏரி பாசனம்.
1: ஆமா.
0: இன்னொன்னு, இப்ப இந்த ஊருக்கு அருமாத்தபுரம் ஏன் பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு?
1: அது அருமாத்தபுரம்னு பேர் வச்சதுதான், அது தெரியாது.
0: தெரியாது,
1: தெரியாது.
0: சரி, இன்னொன்னு, இப்ப எங்க பார்த்தாலும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு உங்களுக்கு. டெவலப்டு ஏரியானா உங்க ஏரியா சொல்லலாம். எப்படி ஃபீல் பண்றீங்க?
1: நான் எந்த நாங்க பண்ணல, இருந்தாலும் இப்ப பாக்க அழகா இருக்கு.
0: ரொம்ப பெருமையா நினைக்கிறீங்களா?
1: நினைக்கிறோம், பெருமையா நினைக்கிறோம். இப்ப பார்த்தா இந்தாண்ட ஹாஸ்பிட்டல், இந்தாண்ட கல்யாண மண்டபம், இந்த போக்குவரத்து, எந்த டைமும் பஸ் போக்குவரத்து, இப்போ எந்த இதுவும் இல்ல. அருமாத்தபுரம்ன்றது இப்ப பாக்க டெவலப்பா நல்லா இருக்கும்.
0: இப்ப இந்த அருமாத்தபுரம் இந்த அளவுக்கு டெவலப் பண்ண நினைச்சீங்களா? அப்பெல்லாம்
1: நாங்க நினைச்சே பாக்கல, இப்ப நினைச்சு பாக்குறோம். இந்த அளவுக்கு அருமாத்தபுரம் இப்படி இருந்தா அருமாத்தபுரம் இப்படி ஆகுமா அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறோம்.
0: எப்படி இந்த அருமாத்தபுரம் இப்படி ஆயிடுச்சு
1: அப்படின்னு நினைக்கிறோம்.
0: இப்ப உங்க ஊர்ல என்னென்ன கோவில்கள் இருக்கு மேம்?
1: திரௌதியம்மன் கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த மூணு கோயில் தான் இருக்கு.
0: ரொம்ப ஸ்பெஷல்னா எந்த கோயில் சொல்லுவீங்க?
1: ஸ்பெஷல் வந்து ரொம்ப மாரியம்மன் கோயில், திரௌபதியம்மன் கோயில்.
0: சரி, இப்ப இன்னொன்னு, உங்க ஊரை சுத்தி நிறைய நகர்கள் புதுசா உருவாயிருக்கு. அரும்பார்த்தபுரம் பகுதியை சுத்தி நிறைய நகர்கள், ரோஜா நகர் சொல்றாங்க, வசந்த் நகர் சொல்றாங்க, இந்த பக்கம் எழில் நகர் சொல்றாங்க,
1: எல்லாமே இருக்கு.
0: எல்லாம் பெரிய ஏரியாவா ஆயிடுச்சு.
1: பெரிய ஏரியாவா ஆயிடுச்சு. அரும்பார்த்தபுரம்ன்றது இப்போ டெவலப் ஆகி பெரிய ஊரா ஆயிடுச்சு. ஆமா.
0: இப்ப உங்களுக்கு ஒரு அடிப்படை தேவை, ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு காய்கறி வாங்கணும் இல்ல ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட நீங்க எங்க போவீங்க? பாண்டிக்கு போவீங்களா?
1: பாண்டிக்கு தான் போவோம், வில்லியனூருக்கு போவோம்.
0: ரெண்டுமே பக்கத்துல இருக்குங்களா?
1: பக்கத்துல வில்லியனூர். வில்லியனூர் தான் எங்களுக்கு ரொம்ப கிட்ட.
0: ரொம்ப அத்தியாவசியம்னா இப்ப வில்லியனூர் தான் போவீங்க, பாண்டிக்கு போக மாட்டீங்க?
1: பாண்டிக்கும் போவோம், அதிகமா எடுக்கணும்னா பாண்டிக்கு போவோம், ரொம்ப கொஞ்சம் கம்மியா எடுக்கணும்னா வில்லியனூர் போவோம்.
0: இப்ப இந்த வாய்க்காலை பத்தி சொல்லுங்க, ஊசுட்டேரி பாசனம் பண்ணதா, மதகெல்லாம் இன்னும் இருக்கு, நிறைய தண்ணி போவோம். அப்பெல்லாம்
1: நிறைய தண்ணி போவோம், ஆனா இப்ப பார்த்தா கொஞ்சம் தண்ணி.
0: எங்க நீங்க தான் வீடு ஆயிடுச்சு, அப்ப எப்படி தண்ணி வரும்?
1: தண்ணி சும்மா கொஞ்சம் வருது, வராது இல்ல, வருது. இப்போ எந்த கஷ்டமும் இல்ல. அருமாத்தபுரத்தை பார்த்தா மாறி போச்சு.
0: திரும்ப உங்களை வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட்டு போறேன், அந்த அருமாத்தபுரம் பிடிச்சிருக்கா இல்ல இந்த அருமாத்தபுரம் பிடிச்சிருக்கா?
1: இந்த அருமாத்தபுரம் தான் பிடிக்குது. அந்த அருமாத்தபுரம் பிடிக்கல, இந்த அருமாத்தபுரம் தான் பிடிக்குது.
0: அப்ப இதுல இருந்து விளாண்டுறீங்க?
1: ஆமா,
0: 40 வருஷம் பின்னாடி
1: போத்தாள.
0: நீங்க அப்ப வந்து இந்த வாய்க்கால் எல்லாம் குளிச்சிருப்பீங்க, நிறைய என்ஜாய் பண்ணிருப்பீங்க.
1: ஆமா,
0: வந்து வயல்வெளி தான்
1: இங்க. அப்பெல்லாம் வந்து சோப் போட்டு குளிக்க மாட்டோம், களிமண் தெரியுமா, அந்த களிமண்ணை போட்டு தலையில தேய்ச்சிப்போம் அப்பத்தையே. இப்ப என்ன பார்த்தா என்ன சோப்பு லக்ஸ்.
0: அப்ப வந்து களிமண் போட்டு குளிச்சோம், அந்த அளவுக்கு வந்து இயற்கையோட ஒன்று போயிருக்கு.
1: இயற்கையோட இப்ப உண்டு பண்ணி இப்ப நல்லபடியா இருக்கு அருமாத்தபுரம்.
0: ஆனா பாக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, நிறைய குளங்கள் வர உங்க ஏரியா சுத்தி இருக்கு. ஒரு பெரிய குளம் பார்த்தேன் அந்த பக்கம், அந்த குளத்தை பத்தி தெரியுமா?
1: தெரியும். அந்த குளத்துல போய் குளிப்போம், குளிப்பாங்க.
0: திருக்காஞ்சி வழி, திருக்காஞ்சி போகணும்னா இந்த வழியை தான் போகணும்னு சொன்னாங்க.
1: நிறைய வழி போவோம், திருக்காஞ்சிக்கு போனா அதை விட பிரம்மாண்டமா இருக்கும். அங்க பெரிய கோயில், திருக்காஞ்சிக்கு போனா எல்லாம் மகாண்ணுவாங்க.
0: ஊரை சுத்தி இப்ப இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் வந்து அரும்பாத்துப்புறம் வழியா தான் திருக்காஞ்சி போகணும்.
1: ஆமா, அப்படிதான் போவாங்க. போயிட்டு குளிப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, வருவாங்க.
0: எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் அருமாத்தபுரம்.
1: அருமாத்தபுரம் தான்.
0: சரி, இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ வந்து இருக்கோம். இந்த ஷோ வந்து நம்ம புதுவை, புதுவையில இருக்கிற ஒவ்வொரு பகுதியை பத்தி ஒரு நாள் நாங்க சொல்லுவோம். அந்த வகையில நீங்க அரும்பாத்தபுரம் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். உங்க ஊரை பத்தி நச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னு சொல்லுவீங்க?
1: எங்க ஊர் நல்லா இருக்கு, அருமாத்தபுரம் நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு,
1: நல்லா இருக்கு.
0: சூப்பர் மேம், சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ மேம்,
1: தேங்க்யூ.
0: மக்களே, அதாவது இப்ப அரும்பாத்தபுரம் பாத்தீங்கன்னா சின்ன ஏரியாலாம் சொல்ல முடியாதுங்க, ரொம்ப பெரிய ஏரியா. நம்ம எந்த இடத்துல இருந்து ஷோ பண்றதுன்னே தெரியல, ஏன்னா இப்படி ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஊரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோஜா நகர்.

0: சொல்றாங்க, இந்த பக்கம் வசந்த நகர் சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு நகரும் வந்து அரும்பாத்துப்புறம் பகுதியை சுத்தியே உருவாயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பகுதியில எல்லாம் வந்து விவசாயம் பண்ண ஒரு ஏரியா தான் இது. பட் இப்ப வந்து விவசாயம் சுத்தமா இங்க கிடையாது. ஏன்னா வந்து நகரப்பகுதிக்குள்ள வந்ததுனால இந்த ஏரியா வந்து நகரமாவே மாறி போயிடுச்சு. பட் இன்னும் வந்து இந்த ஊர்ல வந்து வளர்ச்சி அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லலாம். இப்ப இன்னும் நிறைய தகவல்கள் அரும்பாத்துப்புறம் பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவங்க

0: எவ்ரி நேஷன் ஹேஸ் அ டெஸ்டினி டு ஃபுல்ஃபில். வாட் இஸ் தி டெஸ்டினி கிவன் டு பாரத்? பாரத் இஸ் தேர் டு ரியலைஸ் அண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் மேக் தி வேர்ல்ட் ரியலைஸ் திஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வி ஆர் ஒன் அண்ட் டியூ டு டைவர்சிட்டி தட் ஒன்னஸ் இஸ் டெக்கோரேட்டட். சோ டைவர்சிட்டி ஹேஸ் டு பி செலிபிரேட்டட்.
1: Mr. Bhagwat's remarks in New York came during the RSS centenary period. UAE's central bank has decided to conduct a special and urgent examination of the Banque Misra branches in the Emirates after the US Treasury flagged that the processed transactions potentially part of the Iranian shadow banking networks. Under Operation Economic Outcast, the US Department of the Treasury had proposed to revoke Banque Misra UAE's correspondent banking access to US financial institutions. This would effectively block US dollar transactions for UAE branches of Egypt's second largest bank. In women's cricket, India will begin the T20 Asia Cup campaign against Thailand today at Dubai International Cricket Stadium. The match will start at 8:30 p.m. Indian time. Harmanpreet Kaur will lead India, while Smriti Mandhana will be the vice captain. Union Minister of Youth Affairs and Sports Dr. Mansukh Mandaviya today participated in the 88th edition of Fit India Sundays on Cycle in New Delhi. The event was a special National Sports Day edition of the initiative organized in collaboration with BRICS at the Jawaharlal Nehru Stadium. Talking to media, Dr. Mandaviya said that cycling has become popular among citizens. The India Meteorological Department has issued red colour warning for heavy to very heavy rainfall, with isolated extremely heavy rainfall over Odisha today. The IMD warning is for Baleshwar, Bhadrak, Kendrapara and Mayurbhanj, forecasting heavy to very heavy rainfall at a few places with extremely heavy rainfall at one or two places. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
2: Thank you, Abhishek. Prime Minister Narendra Modi's visit to Tashkent is noticed prominently by the dailies. Modi flags shared vision in Tashkent, trade and culture to energy defence, headlines the Sunday Express. Hindustan Times quotes RSS Chief Mohan Bhagwat in New York City as saying, must respect and protect diversity. Finance Minister Nirmala Sitharaman urges global companies to build for world from India, states the Economic Times. On the flash floods in Nepal, the Asian Age headlines, Indian experts join rescue relief operations, Nepal lauds Modi, timely aid. And finally, special feeling, Harry Kane reacts after winning Germany's Footballer of the Year award, says the Sunday Statesman. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with Uzbekistan's President Shavkat Mirziyoyev in Tashkent today. Prime Minister to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani at 11 this morning. Death toll from flash floods in Nepal rises to 675. Nearly 2,400 people still missing. Nepal issues fresh flood alert for Bhote Koshi River. External Affairs Ministry says 108 Indian nationals rescued so far. India sends forth relief flight carrying 11 tons of humanitarian aid to Nepal. And in women's cricket, India to begin the T20 Asia Cup campaign against Thailand in Dubai this evening. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோல இருந்து நான் உங்க ஆர்ஜே. அண்ட் தென் ஸ்டுடியோக்கு வெளியில நேர்களை சந்திக்க போற அந்த ஆர்ஜே யார் அப்படின்றத இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சிட்டு எஸ். ஏன்னா டைம் வந்து 8:31:30 ஆயாச்சு. ஸோ நம்மளுடைய ஆர்ஜே ஆனந்த் அருமாத்தபுரம் பகுதியில் இருக்கிற நேர்களை பேசியிருக்காரு. ஸோ தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டுக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜி அனுப்பிச்சிருக்க. மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நான் புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அரும் பார்த்தபுரம் இந்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, என்கிட்ட இருக்கு, பட் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பேசுறதுக்காக. அவட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மீனா.
0: எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
1: பிறந்து வாழ்ந்து எல்லாமே இங்கதான்.
0: மாத்தப்புறமேதான். இப்ப அரும்பாத்தபுரம் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஒரு நீங்க சின்ன வயசா இருக்கும்போது அப்ப எப்படி இருக்கு இந்த அரும்பாத்தபுரம்?
1: இந்த வயல்வெளி எல்லாம் நிறைய இருக்கும். வயல்வெளி இருக்கும், இந்த கரும்பு தோட்டம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப ஃபுல்லா எல்லாம் பிளாட் போட்டுட்டாங்க.
0: நிறைய இருக்குமா விவசாயம்?
1: நிறைய இருக்கும். நிறைய இப்ப நாங்க வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கணுதே வந்து அந்த காலி மண் இந்த பிளாட்லதான், இந்த விவசாயம் அந்த இதுலதான் கத்துக்கணும். இப்போ எல்லாம் எங்க முடியுது?
0: நிறைய கிணறு எல்லாம் இங்க இருக்குன்னு சொன்னாங்க, குளங்கள் வர இருந்துச்சு.
1: அதெல்லாம் எங்கன்னு இப்ப தெரியல. காணும் வடிவேல் காமெடி மாதிரி கிணத்த காணும்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் நாங்க.
0: முழுக்க முழுக்க எப்பவுமே தண்ணி இங்க இருந்துட்டே இருக்குமா?
1: இருக்கும். அதாவது ஒரு கிராமம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இது. கிராமம் தான் இது. இப்பதான் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இதுவா மாதிரி சிட்டி மாதிரி குளம் இருக்கும். அந்த குளத்தை காணும், கிணறு இருக்கும்.
0: நிறைய இன்னும் இருக்கு, பட் குளத்துல தண்ணி இல்ல, ஆனா கிணறு மட்டும் இல்ல.
1: ஆமா, அதுதான் அப்படி இருக்கு. கோவில் எல்லாம் அந்த திரௌபதி அம்மன் கோவில். அது இல்லாம அருமாத்தபுரத்துலதான் வந்து இந்த சுத்து வட்டாரத்துல மிஷின் ரைஸ் மில் இருக்கும். எவ்வளவு பேர் அங்க வருவாங்க?
0: பெரிய ஒரு ஏரியா, இந்த ஏரியால எல்லா பெசிலிட்டிஸும் இருக்குன்றீங்க. பதிவில் வந்து இந்த புதுச்சேரி விழுப்புரம் இந்த ரோடு இருக்குல்ல, எப்பவுமே பிஸியான ஒரு ரோடு. அது உங்க ஊர் கிராஸ் பண்ணி தான் போகுது. எப்பவுமே உங்களுக்கு பஸ் வசதி இருந்துட்டே இருக்கும். எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? உங்களுக்கு எல்லா வசதியும் பக்கத்துல இருக்கு.
1: அதாவது அப்போ அப்பதான் சொல்ல போனா அப்ப எந்த வசதியும் அதிகமா இல்ல, ஆனா நிம்மதியா இருந்தோம். இப்ப எல்லா வசதியும் இருக்குது, பயமா இருக்குது.
0: ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கு.
1: டிராபிக் அதிகமாவது, பசங்க விளையாட முடியல. எனி டைம் வண்டி ஓடுற சத்தம் அப்படி இப்படின்னு பாலத்துக்கு இருந்து தொப்பு தொப்புன்னு யாராவது விழுந்துட்டே இருக்கிறாங்க.
0: அது அது நடக்கிறதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திருக்காஞ்சிக்கு போகும்போது உங்க ஊரை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. அது எங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய குளம் இருக்கு, ஜிஎன் பாளையத்தை ஒட்டி ஒரு பெரிய குளம் இருக்கு ரைஸ் மில் பக்கத்துலயே. இந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு போறதா சொன்னாங்க எல்லாமே. ஓகேங்களா, நீங்க போயிருக்கீங்களா திருக்காஞ்சிக்கெல்லாம்?
1: நடந்து போகலாம். அந்த டைம்ல எல்லாம் நீங்க வாங்கலாம், சூப்பரா இருக்கும். எல்லாருமே நடப்பயணம் தான். அது அது ஒரு விஷயம் வந்து மாறல. எல்லாருமே அப்பெல்லாம் எப்படின்னா காசு சேர்த்து வச்சு சின்ன வயசுல எல்லாரும் செட்டா கிளம்பிடுவோம். இந்த சேமியா பாயாசம், சேமியா ஐஸு, ஜவு முட்டை, வாட்சி கட்டிக்கின்னு இதெல்லாம் ஜாலியா இருக்கும். இன்னமும் அதெல்லாம் திருக்காஞ்சியிலதான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு.
0: திருக்காஞ்சி போகணும்.
1: ஆமா, எங்க ஊர் கொஞ்சம் நடந்தாலுமே கிட்ட வந்துடும் திருக்காஞ்சி.
0: இப்ப உங்க ஊரை சுத்தி என்னென்ன ஊர்கள் உங்களுக்கு தெரியுமா?
1: எங்க ஊரை சுத்தீரி தக்கக்குட்டை, அப்புறம் வந்து சுல்தான்பேட்டு, பிச்சைவரம்பேட்டு, மூலகுளம், அப்புறம் இருக்கு நிறைய ஊர் பேர்ல. அதாவது ஒரு தெரு இப்ப டெவலப் ஆயிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சிடுறாங்க, அதனால சரியா தெரியல.
0: ஆனா உங்க ஊர் வந்து ஒரு 30 வருஷம் முடிவு ரொம்ப சின்ன ஊர்னு சொன்னாங்க, ஆனா இப்ப வந்து ரொம்ப பெரிய ஊரா மாறி போச்சு. உங்க ஊரை சுத்தி ஏகப்பட்ட நகர்கள் உருவாகி இருக்கு. எப்படி பாக்குறீங்க, இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடையணும்னு எதிர்பார்த்தீங்களா?
1: அதான், இப்ப எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வீடு கம்மியா இருந்துச்சு, நிலம் பெருசா இருந்துச்சு. இப்ப நிலம் சுருக்கி போய் வீடு நிறைய இருக்கா, அது ஊர் பெருசாகுது, அவ்வளவுதான்.
0: இப்ப உங்க ஊர்ல என்ன நல்லா திருவிழாக்கள் நடக்கும்?
1: எங்க ஊர்ல கோவில் நிறைய கோவில் இருக்கு. மெயினா வந்து இந்த திரௌபதி அம்மன் ஸ்ரீமதி விழா இருக்கும், அப்புறம் அம்மன் கோவில் இருக்கு. அப்படியே அந்த பாலம் இதுல
0: விநாயகர் கோவில் வர இங்க இருக்கா?
1: விநாயகர் கோவில் இருக்கு. அதான் நிறைய கோவில்ல நிறைய வந்துருச்சு. இப்போ
0: வந்து எப்பவுமே ஒரு திருவிழா இருக்குமா இங்க?
1: திருவிழா இருக்கும், எல்லா ஃபெஸ்டிவல் நிறைய ஏதாவது ஒரு நடந்துகிட்டே இருக்கும் இங்க நிறைய. அது மெயின் ஏரியா கூட சொல்லலாம் இது.
0: ஊர்ல வந்து நிறைய 30 வருஷம் முடிவு விவசாயம் சொன்னீங்க, நிறைய பயிர் வச்சிருப்பீங்க. நீங்க ஏதாவது விவசாயம் பண்ணிருக்கீங்களா?
1: நாங்க பண்ணல, எங்க ஆயா தாத்தா பண்ணிருப்பாங்க.
0: என்னதான் பயிர் வச்சிருப்பாங்க இங்க?
1: அங்கதான் நெல்லு நெற்பயிர் போடுவாங்க, கரும்பு தோட்டம் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளவுதான்.
0: இங்க வந்து வாழை தோட்டம் அதிகமா இருக்கும் சொன்னாங்க.
1: அது நாங்க போடல, பக்கத்துல. நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க என்ன போட்டோம்னு கேட்டு.
0: வாழைத்தோட்ட பாத்திருக்கீங்களா?
1: பாத்திருக்கோம், பாத்திருக்கோம்.
0: எல்லா வகையான பயிரும் உங்க ஊர்ல வச்சிருக்கேன்.
1: பூச்செடி, கனகாம்பரம், சாமந்தி, இதெல்லாமே நிறைய இருந்தது.

0: அதெல்லாம் எங்க சின்ன வயசுல இருக்கும்போது
1: ரொம்ப மிஸ் பண்றீங்களா? அதெல்லாம்
0: நிஜமாவே ரொம்ப ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். சீரியஸா வந்து எனக்கு வந்து அந்த பழைய இது வரணும், வண்டி எல்லாம் கட் பண்ணிடணும், சைக்கிள்ல போகணும், மாட்டு வண்டியில
1: போகணும்.
0: ஆமா, நாங்க ஸ்கூல் போறதே மாட்டு வண்டியில போவோம். ஃப்ரீயா லிஃப்ட் கொடுப்பாங்க, எந்த பஸ் பாஸ் எதுவும் இல்ல, ஆக்சிடென்ட் ஆகிட்டோம் இவங்க தூக்கின்னு போயிடுவாங்க, அவங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்ல, ஜாலியா போவோம். நல்லா இருந்துச்சு அதெல்லாம்.
1: புரியுது உங்க ஃபீலிங், புரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்றது, நகரமயமாக்கலாக இதெல்லாம் எதிர்பார்த்து ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க, ரெயின்போ இருக்கிற விஷயம் வந்து நம்ம புதுவை, புதுவை இருக்கிற ஒரு ஊரை பற்றி சொல்லுவோம். அந்த வகையில் இன்னைக்கு அரும்பார்த்தபுரம் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஊரோட பேர் காரணம் உங்களுக்கு தெரியுங்களா?
0: இங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப அருமையானவர்களா?
1: இவ்வளவு பெரிய உருட்டா இருக்கு, சரி விடுங்க. இப்ப வந்து உங்க ஊர் வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, உங்க ஊரை சுத்தி இன்னும் நிறைய ஊர்ல வந்து வளர்ச்சி அடைஞ்சதே வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த உழவர் தொகுதியில ஒரு முக்கியமான ஊர் தான் உங்க ஊரை சொல்லலாம். உங்க ஊரை தவிர்த்துட்டு யாரும் உள்ள என்ட்ராகவே முடியாது புதுவைக்குள்ள, ஏன்னா விழுப்புரத்துல வர எல்லா வழியும் இந்த பக்கம் கிராஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து இந்த ரயில்வே கேட்டும் உங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனும் உங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு.

0: புரியுது, உங்க ஃபீலிங் புரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்றது, நகரமயமாக்கலாக இதெல்லாம் எதிர்பார்த்து ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுவாங்க, ரெயின்போ இருக்கிற விஷயம் வந்து நம்ம புதுவை புதுவை இருக்கிற ஒரு ஊரை பற்றி சொல்லுவோம். அந்த வகையில் நீங்க அரும்பாத்தபுரம் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஊரோட பேர் சார் உங்களுக்கு தெரியுங்களா?
1: இங்க இருக்கிறவங்களா ரொம்ப அருமையானவர்களா,
0: இவ்வளவு பெரிய உருட்டா இருக்கு. சரி விடுங்க, இப்ப வந்து உங்க ஊர் வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்ல, உங்க ஊரை சுத்தி இன்னும் நிறைய ஊர்ல வந்து வளர்ச்சி அடைஞ்சதே வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த உழவர்கள் தொகுதியில ஒரு முக்கியமான ஊர்னா உங்க ஊரை சொல்லலாம். உங்க ஊரை தவிர்த்துட்டு யாரும் உள்ள என்ட்ராகவே முடியாது புதுவைக்குள்ள, ஏன்னா விழுப்புரத்துல வர எல்லா வழியும் இந்த பக்கம் கிராஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து இந்த ரயில்வே கேட்டும் உங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனும் ஊர் பக்கத்துல தான் இருக்கு. இப்ப புதுசா ஒரு பைபாஸ் வர போட்டிருக்காங்க, மரப்பாலம் டு வீணூர் கனெக்ட் ஆகுது, உங்க ஊர் வழியெல்லாம் கனெக்ட் ஆகுது. ஸோ எல்லா வசதியும் உங்க ஊருக்குள்ளே இருக்கு, கொஞ்சம் பொறாமை எனக்கு இருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
1: ஆமா, அது அதாவது பாண்டிச்சேரி ஃபுல்லா இப்போ யாரும் அடிச்சுக்க முடியாது, குட்டி பிரான்ஸ்ன்றது பிரான்ஸோட இதுதான். எங்க ஊர்ல இன்னும் ஹாஸ்பிட்டல் நிறைய எல்லாமே வந்துச்சு, ரயில்வே ஸ்டேஷன் எங்க ஊர்ல இல்லாதது எதுவுமே இல்லை, குட்டி கடல் தான் இருக்கு.
0: குட்டி கடல் வேணுங்களா? மழை போயிட்டு இருங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.
0: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் அரும்பாத்தபுரம் பகுதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய ஆர்ஜே ஆனந்த் எங்க போயிருக்காரு அப்படின்னா அரும்பாத்தபுரம் பகுதிக்கு போய் அங்க இருக்கிற நேயர்கள் கூட தான் பேசிட்டு இருக்காரு. சோ தொடர்ந்து கேட்டலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசிட்டிருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து அரும்பார்த்தபுரம் இந்த பகுதி தான் போயிட்டு இருக்கு. இந்த அரும்பார்த்தபுரம் பகுதியை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா வி மணவெளி, ஜி என் பாளையம், சுல்தான்பேட்டை, வில்லியனூர், இந்த பக்கம் வந்து தக்கக்குட்டை, ஜே ஜே நகர், அன்னை தெரேச நகர், மூலக்குளம், திருமலை தயார் நகர், ரோஜா நகர், அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பாரிஸ் நகர், பிச்சவரம்பேட்டு, கோபாலன் கடை, அரசூர், இப்படி ஏகப்பட்ட ஊர்கள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சுத்து வட்டாரத்துல ஒரு பெரிய ஊர்னு சொன்னா அது அரும்பார்த்தபுரம் பத்தி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஊர், இந்த ஊரை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட ஊர்கள் புதுசா வந்து சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இப்ப ரயில்வே வசதி இங்கதான் இருக்கு, தேசிய நெடுஞ்சாலை இந்த ஊரை கிராஸ் பண்ணிதான் போயிட்டு இருக்கு. சோ ஒரு பிஸியான ஒரு ஏரியா சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப இந்த ஊரை பத்தி ஒரு சொல்ல காத்துட்டு பேசல. வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: மகேஸ்வரி.
3: மகேஸ்வரி மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான் சொல்லுங்க. எத்தனை வருஷமா இந்த அரும்பார்த்தபுரம் பகுதியில இருக்கீங்க?
4: ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கும்.
3: ரொம்ப வருஷமான எப்படி?
4: நான் குழந்தைல இருந்து இங்கதான் இருக்கேன்.
3: பிறந்ததுதான் இந்த ஊர் தான். அரும்பார்த்தபுரம் பகுதி வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளவு பெரிய ஊரெல்லாம் இல்ல, ஒரு சின்ன ஊர், ஒரு 2-3 தெரு தான் இருக்கும், ஃபுல்லாவே விவசாயம் சொல்றாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா?
4: முன்னாடி கூட ஒரு அளவுக்கு எல்லாம் இதாதான் இருந்துச்சு. இப்பதான் ஃபுல்லா பில்டிங் எல்லாம் வந்து எல்லாம் பயங்கரமா இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி டெவலப் ஆயிட்டு கிடக்கு.
3: அதே மாதிரி வந்து இப்ப உங்க ஊர்ல வந்து நிறைய வகையான பயிர்கள் எல்லாம் பயிரிட்டு சொல்றாங்க. முக்கியமா வாழை தோட்டம் ஊர்ல அதிகமா இருந்தது, பூச்செடிகள் அதிகமா இருந்ததா சொன்னாங்க, நெற்பயிர்கள்லாம் வச்சுதா சொன்னாங்க, கரும்பும் அதிகமா விளைச்சாங்க. அது மாதிரி கிணற்று பாசனம் பண்ணுவாங்களாம், குளத்து பாசனம் பண்ணுவாங்களாம், ஏரி பாசனம் அதிகமா தான் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா?
4: நான் பாத்துல. ஆனா எங்க பாட்டி வந்து செடி அதெல்லாம் இது பண்ணி அவங்க அந்த பூ வியாபாரம் எல்லாம் பண்ணி

0: சொல்லிருக்காங்க. அதனால அதெல்லாம் தெரியும், இங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க, கனகாமரம் எல்லாம் வச்சிருக்காங்க வீட்டுல. அதெல்லாம் சரி, இப்பவும் கொஞ்சம் செடியெல்லாம் இருக்கு வீட்டுல, அந்த அதோட முடியாது. இதெல்லாம் நாங்க எடுத்து வச்சு நாங்க வளர்த்துட்டு இருக்கோம்.
1: இன்னும் வந்து அந்த பயிர்லாம் வளர்ந்துட்டு இருக்கு இங்க.
0: ஆமா,
1: இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்க ஊர் பக்கத்துலதான் வந்து விழுநூர் கோயில் இருக்கு, பெரிய கோயில் எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் வந்து திருக்காஞ்சி இருக்கு, ஓகேங்களா. எல்லா அந்த வழிபாட்டுத்தலாம் உங்க ஊரை கிராஸ் பண்ணி தான் போயிட்டுதான் இருக்கு. அதுமாதிரி வந்து இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாம் திருக்காஞ்சிக்கு போகணும்னா உங்க ஊரை கிராஸ் பண்ணி தான் போகணும்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எப்படி நீங்க போயிருக்கீங்களா திருக்காஞ்சிக்கு எல்லாம்?
0: அப்ப வருஷம் வருஷம் திருக்காஞ்சிக்கு போவோம். அப்புறம் நடுவுல எதுனா இருந்தா திருக்காஞ்சிக்கு போவோம். ஆமா, இந்த இந்த ரோட்டை கிராஸ் பண்ணா எந்த ரோட்டுக்கா இருந்தாலும் போவோம். விழுநூர் சரி, மூலக்குளம் சரி, இங்கிருந்தா இப்படி போவாங்க. இப்ப வர பிரிட்ஜ்னால செம்ம டிராபிக் தான், எனி டைம் ஒரு நாளும் டிராபிக் இல்லாம இந்த ஊர் இருந்ததே.
1: ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஊருக்கு.
0: ஆமா,
1: இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பாண்டிக்கு போறதுன்னா உங்க ஊரை கிராஸ் பண்ணி தான் போகணும். அதுமாதிரி விழுப்புரம் போறதுன்னா உங்களை கிராஸ் பண்ணி தான் போகணும். எதிர்பார்த்தீங்களா இவ்வளவு வளர்ச்சி அடையும் தருமாறுத்துப்புறம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா, இல்ல இப்ப வியப்பா இருப்பாங்க? வியப்பா இருக்க ரொம்ப பாக்குறதுக்கு
0: சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஏதோ கிராமம் மாதிரி குட்டியா எல்லாம் அடைஞ்சு கிடக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஒரு இடம் இருக்காது, எதுவுமே இல்லாம அப்படியே என்னடா இது, நம்ம நாங்க இங்க இருந்து வெளியில போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. இப்ப எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கும்போது நாங்க சந்தோஷம் ஆமா, எங்க முக்கவாசி எல்லாமே இங்கதான் இருக்கு. நாங்க கடைக்கு போனாலும் துணி கடைக்கும் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இருக்கு எங்களுக்கு ஹாஸ்பிட்டல். நாங்க எங்க தூரமா டிராவல் பண்ணி போக வேண்டிய தேவை, ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த பக்கம் வேணா கோயில் போலாம், வெளியூர் போலாம், நாங்க இங்க
1: வயலு வாசலுக்கு வந்தா போதும்.
0: ஆமா, பஸ்ஸும் கரெக்டா எங்க தெருவுக்கு எல்லாம் கரெக்டா வரனால வாசலே வந்து நின்றோம். நாங்க இப்படியே ஏறிடுவோம், எங்கயும் நாங்க தாண்டி போய் கஷ்டப்படுத்தாத.
1: உங்க ஊர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் சொன்னாங்க. நீங்க வந்து என்னென்ன திருவிழாக்கள் பாத்துருக்கீங்களா ஊர்ல, ஏதாவது தெரியுமா? தீமிதி திருவிழா நடக்கும் சொல்லிருக்காங்க, நீங்க மிதிச்சிருக்கீங்களா?
0: இல்லங்க, அந்த விபரீதம் எல்லாம் நான் பண்ண மாட்டேன்.
1: பரவாயில்ல, இப்ப வந்து நாங்க எஃப்எம் ரெயின்போ இருக்கிற ஷோ வந்து நம்ம புதுவை, ஒவ்வொரு ஊரை பத்தியும் புதுவை இருக்கிற ஊரை பத்தி சொல்லுவோம். அந்த வகையில் இன்னைக்கு அரும்பத்தபுரம் பத்தி வந்து சொல்லிட்டு இருக்கோம். உங்க ஊரை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க?
0: ஒரு வார்த்தை கேட்ட நாங்க எப்படி அரும்பார்த்தபுரம் தான் சொல்லுவோங்க.
1: அரும்பார்த்தபுரம் ஸ்பெஷல் என்ன சொல்லுவீங்க?
0: ஸ்பெஷல்னா
1: இந்த ஊர் வந்து ஒரு சொர்க்கம், இல்ல இந்த ஊர்ல வந்து எல்லாமே இருக்கு, இல்லாத இல்ல
0: ஒரு வார்த்தை இல்லையே. இதெல்லாம்
1: ஒரு வார்த்தை நீங்களே கட் பண்ணீங்க. சொல்லுங்க, உங்க ஊரை பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு சொல்லுவீங்க?
0: டெவலப்டு சிட்டி.
1: பாண்டிச்சேரி விட்டு அவுட்டர்ல இருக்க ஏரியா தான் இது, ஆனா ரொம்ப டெவலப்பா இருக்கு, பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ.
1: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் அரும்பார்த்தபுரம் பகுதி தெரியலாம். தொடர்ந்து கிளைஞர் ரெயின்போ புதுவை 102.8.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துடும். நம்மளுடைய ஆர்ஜி ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம புது விஷயம் வந்து அரும்பார்த்தபுரம் பகுதியை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த அரும்பார்த்தபுரம் பகுதியை சுத்தி ஏகப்பட்ட அந்த மோட்டர் ஓட்டாலாம் சொல்லுவாங்க, பம்ப் செட் ஏகப்பட்டது இருந்தாங்க. சொல்லும் போதே ஆச்சரியமா இருக்கு. மாந்தோப்பெல்லாம் இருந்துன்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு விவசாய பூமி தான், முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஏரியா, விவசாய பூமியாவே இந்த ஒரு ஏரியா. இந்த சிட்டியோட டெவலப்மெண்டால ஃபுல்லா டெவலப் ஆகி போயிருக்கு. அதோட அந்த தடயங்கள் இன்னும் இருக்கு. ஒரு பெரிய மதகு ஒண்ணு இங்க இருக்கு. இந்த ஊசுட்டையில இருந்து பாசனத்துக்கு தண்ணி வரக்கூடிய அந்த மதகு இன்னமும் இருக்கு. அதுல இருந்து அந்த தண்ணியை மறிச்சு ஒவ்வொரு பகுதிக்கு வந்து தண்ணி அனுப்பதா சொல்றாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா, நம்மள மிஸ் பண்ணிட்டோமோ ஒரு வருத்தம் இருக்கு.

0: பட் இப்படியும் இந்த ஏரியா இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இன்னும் இந்த ஏரியா வளர்ச்சி அடைஞ்சதே இருக்கு. இந்த வளர்ச்சி வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஊரை சுத்தி இருக்கிற எல்லா ஊரும் இந்த ஊராலே டெவலப் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்ப பக்கத்துல வந்து பைபாஸும் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் வந்து போக்குவரத்து வசதி அதிகமாகிறதுனால இந்த ரோடை சுத்தியும் புது புதுசா வந்து நிறைய நகர்கள் உருவாகுது. நிறைய பகுதியில் வளர்ச்சி அடைஞ்சதே வருதுன்னு சொல்லலாம். ஸோ வளர்ச்சி மட்டும்தான், இந்த அரும்பார்த்தத்தை பத்தி சொல்லணும்னா வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி மட்டும்தான். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு ஊரை பத்தி சொல்ல காத்துட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.
1: நன்றி ஆர்ஜே ஆனந்த். நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து கேளுங்கள் இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இங்க பாட்டெல்லாம் செம ஹிட்டு.

0: சிவம், நிறுத்து நிறுத்து. என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வை
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதப்பா.
0: தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி, இங்க வா நீ அடி.

பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல, சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: நேரம் 8:55 மூன்று நொடிகள்.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம், அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம், அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான், ஐயா நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன், வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது, நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல்

0: குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார், நீயே சொல்லு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை, ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுதே இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன், எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம், அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன், இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாலாட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளாவின் ஆலப்புழாவில் நடைபெறும் கேரள கௌமதி நாளிதழின் 115வது ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் நடைபெறும் ஆறன்முளா படகு போட்டியை தொடக்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் உரையாற்றுகிறார். பிரதமரின் சேது யோஜனா திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டில் திறன் மேம்பாடு, தொழில் முனைவு மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பின்னர் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முன்னிலையில் லக்னோ ராணுவ குடியிருப்பு பகுதியில் 101 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 வளர்ச்சி திட்டங்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் அடிக்கல் நாட்டுகிறார். வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு 4வது முறையாக மனிதாபிமான அடிப்படையில் 10 டன் எடையுள்ள நிவாரணப் பொருட்களை இந்திய விமானப்படை

விமானம் மூலம் நேற்று அனுப்பப்பட்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளிக்கையில், சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் 350 ரூபாயாகவும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கான மானியம் 200 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்றிரவு 8:30 மணிக்கு நடைபெறும் T20 மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். இது எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜி சங்கீதா. நேரம் 9:42 ஆயிற்றுக்கு. நேர்களை இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நாம பேட்டை திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில இருந்து செந்தில் குமரன்.
2: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ற நினைச்சா கேட்ட பயசு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

கேட்டுட்ருக்கீங்க நேர்களை 102.8 FM ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். இந்த பாடலாக விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல. நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்க போறோம். இந்த படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமி இந்த படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு கோவை புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன்.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: 9:20 எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா கும்கி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க நாகையிலிருந்து பாபு மற்றும் சத்யா.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மதியாலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு மதியாலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: FM ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க நேயர்களே. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா புது பாட்டு திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம்ல இருந்து ராதா மற்றும் பிரியா.

9:30 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ரெட் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க சென்னை மூலச்சத்திரம்ல இருந்து சரஸ்வதி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா முத்து திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கண்டாச்சி மங்கலம்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா மற்றும் வேல்முருகன்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: திருப்பாச்சி திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, ஹேமபிரியா, துருவா மற்றும் ரவிக்குமார்.

0: அண்ணன் தம்பிடா.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்லயே நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா காக்கு காக்கு திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால்பண்ணையிலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்களே, இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்க போறோம். பிரதர் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காரு. சென்னை மயிலை பட்டாபி, சோ இவருக்கான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் யாருக்கெல்லாம் பாடல் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்னிலம் நாராயணன், தெற்கிருப்பு மணிகண்டன், ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான், மாணிக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து, காரைக்கால் சேப்பு விஜயராகவன், பொன்னியம்மன்மேடு வண்ணே கணேசன், சுகன்யா பரத் சென்னை, சாமிநாதன் சித்ரா திருச்சியிலிருந்து, செல்வம் பொம்மிநாயக்கன் பட்டி தேனி மாவட்டம்லிருந்து, மீண்டும் தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி எழுத்தந்தாசன், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, தமிழ்ச்செல்வி விழுப்புரம்லிருந்து, ராம் சென்னையிலிருந்து, ஓட்டியிலிருந்து சுரேஷ், ஐயனார் மீரா, அஸ்மிதா அஸ்மித்ரன் பண்ருட்டிலிருந்து. ஸோ இவங்களுக்குலாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பாடல் வழங்க முடியல. பாடல் கேட்க முடியாதவங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க. இன்றைக்கி மாலை 6:20 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. ஸோ லைவா நீங்க ஃபோன் பண்ணி பாட்டு கேட்கலாம். இல்லை அப்படின்னா திரும்பவும் நாளைக்கு 9:02 காலை நீங்க பாட்டு கேட்கலாம் வாட்ஸ்அப்ல, FM ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில நிறைவா பாட்டு வருது. பிரதர் திரைப்படத்துல இருக்கு.
3: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
4: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
3: மாமா, நீ அசி
4: நாடா திட்டியா?
3: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளாவின் ஆலப்புழாவில் நடைபெறும் கேரள கௌமுதி நாளிதழின் 115வது ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் நடைபெறும் ஆரன்முளா படகுப் போட்டியை தொடக்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன்கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பங்கேற்கிறார். பிரதமரின் சேது யோஜனா திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டில் திறன் மேம்பாடு, தொழில் முனைவு மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான விவாதங்கள் நடைபெறவுள்ளது. பின்னர் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முன்னிலையில் லக்னோ ராணுவ குடியிருப்பு பகுதியில் 101 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 வளர்ச்சி திட்டங்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் அடிக்கல் நாட்டுகிறார். ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வு 2025 புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் கடந்த 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை போன்று 3 மடங்கு எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்களை கொண்ட தற்காலிக பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. தற்காலிக பட்டியலில் இடம்பெற்றுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பு நிறைவடைந்த பின்னர் தற்காலிக பதவி தேர்வு பட்டியல் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் பட்டியலின் அடிப்படையில் இடம்பெறும் என்றும், சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ள தவறுபவர்கள் தேர்வு பட்டியலில் இடம்பெற இயலாது என்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை

92.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் ஸோ என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் போகுது அப்படின்ற டீடைல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட் யூனிஃபார்ம் பிரைன் மூவ் 102.8 எஸ். இன்னைக்கு நம்மளுடைய கெட் செட் கோ கேம் ஷோல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கான கேள்வி ரெடியா இருக்கு. ஸோ நீங்களும் உங்களுடைய ஆன்சரை எஃப்எம் பிரைன் போல ஷேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரோ இல்லை மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்க எஃப்எம் பிரைன் போல ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, பரம் பிரக்யா என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய உயர் செயல்திறன் கொண்ட கணினி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ இதற்கான ஒரு நாலு ஆப்ஷன் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் ஒரு நாலு ஆப்ஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதிலிருந்து சரியான விடையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ ஐஐடி பாம்பே, ஆப்ஷன் பி ஐஐடி மெட்ராஸ், ஆப்ஷன் சி ஐஐடி டெல்லி, ஆப்ஷன் டி ஐஐடி லக்னோ. ஸோ கேள்வி கேட்டிருப்பீங்க, ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அகெயின் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பரம் பிரக்யா என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய உயர் செயல்திறன் கொண்ட கணினி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ நாலு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஐஐடி பாம்பே ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ஐஐடி மெட்ராஸ், ஆப்ஷன் சி ஐஐடி டெல்லி, ஆப்ஷன் டி ஐஐடி லக்னோ. இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 எங்களுக்கு.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ நிகழ்ச்சியில் முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பரம்பிரக்யா என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய உயர் செயல்திறன் கொண்ட கணினி எங்கே அமைந்திருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான ஒரு 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஐஐடி பாம்பே ஆப்ஷன் ஏ, ஐஐடி மெட்ராஸ் ஆப்ஷன் பி, ஐஐடி டெல்லி ஆப்ஷன் சி, ஐஐடி லக்னோ ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சி கால் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இப்போ ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ சரியான விடை கண்டுபிடிச்சிருக்காரா, யார் எங்கிருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் சந்திரசேகர் சார், நலம். நீங்கள் நலமா?
2: மகிழ்ச்சியா உற்சாகம் இருக்கிறேன்
1: சார். மகிழ்ச்சி, சூப்பர். ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பரம்பிரக்யா.
2: பரம்பரக்யா வந்து ஐஐடி டெல்லியில ஹரியானா மாநிலம் இருக்கு இல்லையா? ஆமா, அங்கதான் திறந்திருக்கிறாங்க. அது ஒண்ணு.
1: ஓகே ஓகே.
2: இல்ல என்னன்னா, August 8, 2026 இப்பதான் சமீபத்துல மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன், அதற்கு கீழே இது சி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு கீழே இது திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
1: சூப்பர் சூப்பர், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. விளக்குது ஆப்ஷன் சி, ஐடி டெல்லி அப்படின்னு தான் சரியான. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். கால் பண்ணதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ சோ மச் சார். பை பை.
1: நன்றி, பை.

ஸோ ஃபஸ்ட் காலர் ஆன்சரை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதனுடைய டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சூப்பர். ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனில் எந்த ஆற்றல் முதலிடத்தில் உள்ளது அப்படின்றத உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ அணுமின் ஆற்றல், ஆப்ஷன் பி சூரிய ஆற்றல், ஆப்ஷன் சி காற்றாலை ஆற்றல், ஆப்ஷன் டி நீர்மின் ஆற்றல். இதற்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டயல் பண்ணுங்க 2271760 என்ற எண்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, இந்தியாவில் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனில் எந்த ஆற்றல் முதலிடத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ அணுமின் ஆற்றல், ஆப்ஷன் பி சூரிய ஆற்றல், ஆப்ஷன் சி காற்றாலை ஆற்றல், ஆப்ஷன் டி நீர்மின் ஆற்றல்.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.2 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.2 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்க இந்த நிமிஷம் கெட்ஸ் அட் கோ கேம் ஷோ. நேரம் 10:19:42 ஆயிற்றுக்கு. ஸோ பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்தியாவில் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனில் எந்த ஆற்றல் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 4 ஆப்ஷன் சொல்லி இந்த ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்காக. ஆப்ஷன் ஏ அணுமின் ஆற்றல், ஆப்ஷன் பி சூரிய ஆற்றல், ஆப்ஷன் சி காற்றாலை ஆற்றல், ஆப்ஷன் டி நீர்மின் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஒரு லைன்ல வந்து ஒரு காலர் ஒருத்தர் வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ யார் எங்கிருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது?
2: வணக்கம் சார், நான் ஆரியபாத்ல இருந்து வரலாம் பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆன்சர் கண்டுபிடிச்சேன் சார்.
0: ஓகே, என்ன ஆன்சர்?
2: அது சூரிய ஒளியால
0: உங்களுடைய பேரப்பிள்ளை வந்து உங்களுக்கு சூரிய ஆற்றல் சொல்லிருக்காரு. சோ அதுதான் சரியான விடையும் கூட. நன்றி, உங்களுக்கும் நன்றி, உங்களுடைய பேரப்பிள்ளைக்கும் நன்றி, பாராட்டுகள். கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி. எஸ், ஆப்ஷன் பி சூரிய ஆற்றல் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருக்கு, சோ நீங்களும் ரெடியா இருங்க.

நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, சாந்தி சட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், ஆப்ஷன் பி திறன் மேம்பாடு, ஆப்ஷன் சி அணுசக்தி, ஆப்ஷன் டி எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கான கடன்கள். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760, 2271770 என்ற எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் ஷேர் பண்ணலாம். மீண்டும் கேள்வி உங்களுக்காக, சாந்தி சட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பெண்களுக்கான அங்கீகாரம் அளித்தல், ஆப்ஷன் பி திறன் மேம்பாடு, ஆப்ஷன் சி அணுசக்தி, ஆப்ஷன் டி எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கான கடன்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, சாந்தி சட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல், ஆப்ஷன் பி திறன் மேம்பாடு, ஆப்ஷன் சி அணுசக்தி, ஆப்ஷன் டி எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கான கடன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் அண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு கலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, சரணிவடை சொல்கிறாங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சொல்வது யார் எங்கேருந்து? சரியான விடை. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி
0: பாராட்டுகள் சார். நன்றி. இதுதான் வந்து ரீஃபார்ம் அண்ட் லிபரலைசேஷன்.

0: ஆஃப் இந்தியன்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி செக்டார் ரிலேட்டடு. ஸோ அதனால் ஆப்ஷன் சி அணுசக்தி அப்படின்றது தான் அதற்கான சரியான விடையும் கூட. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியாக இருக்கு, ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. அடுத்த கேள்வி, பள்ளிக்கல்வி குறியீடு 2026 எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ NCERT, ஆப்ஷன் பி நிதி ஆயோக், ஆப்ஷன் சி கல்வி அமைச்சகம், ஆப்ஷன் டி பிரதம் அறக்கட்டளை. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எஃப்எம் ரெயின்போல ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட ஆன்சர் நீங்கள் எஃப்எம் ரெயின்போல ஷேர் பண்ணலாம். மீண்டும் கேள்வி உங்களுக்காக, பள்ளிக்கல்வி குறியீடு 2026 எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ NCERT, ஆப்ஷன் பி நிதி ஆயோக், ஆப்ஷன் சி கல்வி அமைச்சகம், ஆப்ஷன் டி பிரதம் அறக்கட்டளை.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பள்ளி கல்வி குறியீடு 2026 எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டு ஒரு நாலு ஆப்ஷனும் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ஏ NCERT, ஆப்ஷன் பி நித்தி ஆயோக், ஆப்ஷன் சி கல்வி அமைச்சகம், ஆப்ஷன் டி பிரதம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு காலர் ஒருத்தவங்க லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது?
1: வணக்கம் வெற்றி சார், வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சொல்வது யார் எங்கிருந்து?
1: வெளியிலிருந்து ராஜகோபால் பேசுறேன் சார்.
0: வணக்கம் ராஜகோபால் சார்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலம் நலம், நீங்க நலமா?
1: நலம் சார், நல்லா இருக்கும் சார்.
0: ஓகே சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆப்ஷன் சொல்லுங்க சார்.
0: ஆப்ஷன் ஏ NCERT, ஆப்ஷன் பி நிதி ஆயோக், ஆப்ஷன் சி கல்வி அமைச்சகம், ஆப்ஷன் டி பிரதம் அறக்கட்டளை.
1: ஆப்ஷன் பி நிதி ஆயோக் சார்.
0: ஆப்ஷன் பி நிதி ஆயோக். ஸோ ரொம்ப நேரமாக யோசிச்சு பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி இதுதான் சரியான விடையா இருக்குன்றதை கெஸ் பண்ணீங்க?
1: ஒரு
0: கெஸ் தான், ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்ப பள்ளி கல்வி குறியீடு அப்படின்னோட ஆப்ஷன் சி ல வந்து நான் கல்வி அமைச்சகம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் சொல்லணும்னு தோணும். ஆனா அதை தாண்டி நீங்க பி சொல்லிருக்கீங்க அப்படின்னு போது ஒரு கெஸ் தான் ட்ரை பண்றீங்க. பார்த்தலாம் சரியான விடையா அப்படின்றத. எஸ் ஆப்ஷன் பி நிதி ஆயோக் அப்படின்றதான் சரியான விடை. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் சார், கால் பண்ணதுக்கு
1: நன்றி.
0: ஸோ சூப்பராகவே முயற்சி செஞ்சாரு. ஸோ ஏன்னா பள்ளி கல்வி குறியீடு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு கல்வி அமைச்சகம் சொல்லியிருக்காங்களே, ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பெரும்பாலும். பட் ஆப்ஷன் பி நிதி ஆயோக் அப்படின்றதான் சரியான விடை.

0: நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, கருங்கழுத்து கொக்கு திருவிழாவை நடத்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி நாகாலாந்து, ஆப்ஷன் சி லடாக், ஆப்ஷன் டி மிசோரம். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பேசி ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்று எங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லைனா மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னா நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட ஆன்சரை நீங்கள் இப்போ பிரைன் போல ஷேர் பண்ணலாம். ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, கருங்கழுத்து கொக்கு திருவிழாவை நடத்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி நாகாலாந்து, ஆப்ஷன் சி லடாக், ஆப்ஷன் டி மிசோரம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள்

0: ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ பாடலுக்கு முன்னாடி நிகழ்ச்சியின் நிறைவான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, கருங்கழுத்து கொக்கு திருவிழாவை நடத்திய மாநிலம் இது, இதுதான் கேள்வி. ஸோ நாலு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி நாகாலாந்து, ஆப்ஷன் சி லடாக், ஆப்ஷன் டி மிசோரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு காலர் ஒருத்தங்க லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கேருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்கேருந்து?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிற மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்க சார்.
2: ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சேன் சார். ஆப்ஷன் சி லடாக் மாநிலம் சார்.
2: ஆப்ஷன் சி லடாக் மாநிலம். சோ ஆன்சர் இதுதான் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்க. நிறைவடைகிறது.

0: பகல் 3 மணிக்கு.
1: My name is Jeevagavachini.
2: Hi, Nata Shetty Bore. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
3: My name is Soshi.
4: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ். இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
5: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.

0: டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
1: பெரும்
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்தியா ஒரு முக்கிய பொருளாதாரமாக மட்டுமல்லாமல் தனது நாகரீக பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் திறன்களில் நம்பிக்கை கொண்ட ஒரு தேசமாகவும் உருவெடுத்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் நேற்று உரையாற்றுகையில் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வு 2025 புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் கடந்த 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை போன்று 3 மடங்கு எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்களை கொண்ட தற்காலிக பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. தற்காலிக பட்டியலில் இடம்பெற்றுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பு நிறைவடைந்த பின்னர் தற்காலிக பதவி தேர்வு பட்டியல் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் இடம்பெறும் என்றும், சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ள தவறுபவர்கள் தேர்வு பட்டியலில் இடம்பெற இயலாது என்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
1: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
0: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம்
3: சார். நீங்க தொழில்நுட்பத்துறையை சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன்.
4: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளரா இருந்தேன், பிறகு நான் எம்பிஏ செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனா இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ள என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
3: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள்

0: எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்க யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமா சார், நான் முதலாவதா ராஜராஜ சோழன் பத்தி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்கள ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்ல கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைச்ச ஒரு மதியுகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனா இருந்து ஒரு பெரிய அரசனா உருவாகிறாரு, அவரோட பயணம் பத்தி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமா இருக்க சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னா அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேல போர் தொடுத்தாங்க. அதுல இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமா இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதுல இருந்த படைத்தலைவர்கள் எல்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்ப திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியா ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த

0: ஆனவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியா ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாம அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா, அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏத்துக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பா நீங்க எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமா சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்னு எப்படி வருதுன்னா, அதுல எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துறாங்க. இந்த மாநிலத்துல, இந்த காலத்துல, இந்த தேசத்துல இந்த அரசர் இருந்தாரு, அல்லது இந்த காலத்துல இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்கும்னா, நீங்க இந்த வலைத்தளத்துல இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்ப இந்த பகுதியில இந்த காலத்துல இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னா அதை ஏத்துக்கிறோம். நாங்க அடிப்படையில சில ஆதாரங்களை அடிப்படையா வச்சுதான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டா, நீங்க இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனா மாநில அளவுலையும் காமிக்கலாமேனு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததா இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதுல நாங்க ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பத்தின தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்ப ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்க ஒரு இடத்துல ஒண்ணு திரட்டி வைங்க, அப்பதான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்க அமல் செஞ்சுட்டு இருக்கோம் சார். நாங்க ஒன்னும் அதிமேதாவிகள் இல்ல, நாங்க தப்பு செய்வோம்னு தெரிஞ்சுதான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சிருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாவும் இருக்கணும். இனி வருங்காலத்துல அனைவரோட பங்களிப்பு காரணமா அடுத்த சில ஆண்டுகள்ல வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமா மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்க உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதுல உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு?
0: அப்படியெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல சார், நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்ல சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேல ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்க ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க. மேலும் உங்க வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதுல இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதை

யும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குபோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா சர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது.
நின்கம்மா அவர்களுக்கும் பி எம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கி

தொடங்கினார். மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/4 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி
வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை

மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்துக் கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை,
மற்றும் நேரடி

சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் அரை ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்களில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம்குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம்குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம்குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம்குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம்குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம்.

0: நீங்கள் அவர்களைப் பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக சற்று முன்னர் உரையாற்றுகையில், போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க சமூகத்திற்கு உதவும் வகையில் இளைஞர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் மக்கள் இதற்கான தங்கள் முயற்சியை ஆஷ் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிரும்படி வலியுறுத்தினார். பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள் என்றும், இது நாடு முழுவதும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இத்திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகிறார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வினாத்தாள் பிழை காரணமாக ரத்து செய்யப்பட்ட ஆங்கிலம், வணிகவியல், சமூகவியல் பாடப்பிரிவுகளுக்கான UGC நெட் தேர்வு வரும் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் நடைபெறும் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு, விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் விவகாரங்கள் துறை, மத்திய அரசின் ஃபிட் இந்தியா மற்றும் கேலோ இந்தியா இயக்கங்கள் சார்பில் சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் மிதிவண்டி உடற்பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடல் அருகில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று மிதிவண்டி உடற்பயிற்சி விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றனர். நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்றிரவு 8:30 நடைபெறும் T20 மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் பேசுங்க தோழா. இன்றைய பேசும் தோழா நிகழ்ச்சியில் நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றது இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யார் யார் அப்படின்ற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இப்ப 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் எல்லாருக்குமே பேசுங்க தோழா நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், இந்த நிகழ்ச்சி நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா ஆண்களின் வாழ்க்கையில சவால்களுக்கு குறைவுன்றதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான சவால்கள் இருக்கும். ஒருத்தருக்கு சம்பாதிக்கிறதுல சவால் இருக்கும், ஒருத்தருக்கு சம்பாதிச்ச காசை குடும்பத்தில் கொடுத்து காப்பாற்றுறதுல சவாலாக இருக்கும், ஒருத்தருக்கு வேலை சவாலாக இருக்கும், ஒருத்தருக்கு குடும்பம் சவாலாக இருக்கும், ஒருத்தருக்கு பொறுப்புகள் சவாலாக இருக்கும். இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி பிரச்சனைகளும் ஒரு ஒரு சவாலாக இருக்கும். ஸோ என்ன நிமிஷம் அதை பற்றி தான் பேச போகிறோம். எஸ், ஆணாக வாழ்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது எது? ஸோ இதை பற்றி தான் என்ன நிமிஷம் பேச போகிறோம். ஒருவேளை பணமாக, பொறுப்பாக, குடும்பமாக, வேலையாக, உறவுகளாக, சமூகத்தின் எதிர்பார்ப்புகளா, இல்லை இதில் எதுவுமே இல்லை, இதை தவிர்த்து வேறெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தாராளமாக பேசலாம். ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் பேசுங்க தோழா. நீங்கள் பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760, 2271770 என்ற எண்களுக்கு. நீங்கள் ஒருவேளை வெளியே நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்க வந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறது, ஆணாக வாழ்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது எது?
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சியை பேசுங்க தொடர்ந்து. நம்ம டாபிக் சொன்ன உடனே அதை பத்தி பேசுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கிறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுவது?
5: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் தடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் சந்திரசேகர் சார். சோ டாபிக் கேட்டீங்களா?
5: ஆமா, ஆணாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பொறுப்பு, ரெண்டாவது பொருளாதாரம். ரெண்டுமே மிகப்பெரிய சவால்.
2: ஓகே, பொறுப்பு, பொருளாதாரம். நான் வந்து பணமா, பொறுப்பா, குடும்பமா, வேலையா, உறவுகளா, சமூகத்தின் எதிர்பார்ப்புகளா, இதை தவிர்த்து வேறையான்னு கேட்டிருந்தேன். நீங்க அதுல பொறுப்புன்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன், அதை தவிர்த்து குடும்பத்தினுடைய இது இல்லைங்களா?
5: பொருளாதாரம்,
2: பொருளாதாரம்.
5: எஸ்,
2: அதாவது பணமா கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை பணமா கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், பொருளாதாரம் அப்படின்றது.
5: அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்துல ஆண்கள் கை நிறைய சம்பாதிச்சா மாத்திரம்தான் வீட்டுல இருக்கிறவங்களே மதிப்பு அப்படிங்கறத கொடுக்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா இதெல்லாம் ஒரு காசா, இன்னும் 80,000 100,000 போயிட்டே இருக்கணும் அப்படிங்க. 100,000 சம்பாதிக்கிறவங்க என்னங்க, இன்னும் 1,00,000 அப்போ எவ்வளவுதான் சம்பாதிக்கணும்? இந்த உலகத்துல சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்துல எவ்வளவு சவாலாக இருக்கு. அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பல இடங்களில் தோணி இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பொறுப்பு, அதாவது ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் வந்து பொறுப்பு ஏத்துக்கிறத விட ஆண்கள் பொறுப்பு ஏத்துக்கிறது அப்படிங்கறது அதிகம். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா வீடை பாத்துக்கிறது, பராமரிக்கிறது, அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்த செய்யறது, வெளியில போய் வேணுங்கிற திங்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறமா அயல் நாடுகளுக்கு கூட சில பேர் பொறுப்பா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அப்புறமா குடும்ப கஷ்டங்கள் அப்படிங்கறது ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து தோல்ல சுமக்கணும், கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள படிக்க வைக்கணும், அவங்க படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்க பொறுப்புகள் அப்படிங்கறது பெண்களை காட்டிலும் ஆண்கள், அதாவது பெண்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் தான் ஒரு வீட்டுல பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அந்த வீட்டை திருமணம் ஆகியும் ஆண்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கறது இன்னும் கூடுதலாக வீட்டுக்கு வரக்கூடிய தன்னுடைய மனைவி அவங்களையும் பாத்துக்கணும், மத்தவங்களையும் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு ஒரு ஆண் அப்படிங்கறவன் தள்ளப்படுறான். அது இன்னும் ஒரு பெரிய சவாலாகத்தானே இருக்கு ஆணா பிறந்தவனுக்கு.
2: ஆல்ரெடி நிறைய பொறுப்பு இருக்கு, அது கூடவே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூடுதல் பொறுப்புகளும் வர செய்யுது.
5: உண்மை.

0: அப்போ எங்கடாப்பா இங்க நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்க மாட்டேங்குது. பொதுவாக சொல்லுவாங்க ஆண்கள் லைஃப் அப்படிங்கறது என்ஜாய் பண்ற லைஃப் மாதிரி தானே, ஆனா வெளிப்புறமாக அப்படி என்ஜாய் பண்ற மாதிரி தோணி இருந்தாலும் உள்ளக்குள்ளதான் தெரியும் ஒவ்வொரு ஆண்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த லைஃப் அப்படிங்கறத லீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதே மாதிரி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா சமயத்திலயுமே அவங்க கையில இருந்துகிட்டே இருக்கணும். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா அவங்க வந்து வீட்டுல இருக்கிறவங்க பாக்குறதே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்கும். என்ன இது ஆண் அப்படின்னா கையில காசு வச்சுக்க வேணாமா? அப்போ ஆண் வந்து சம்பாதிச்ச காசு காசை வந்து சேகரிக்கிறதுக்கு முடியல அப்படின்னா அவனை ஊதாரின்னு சொல்லிடுவாங்க. ஆனா எதை
1: கேட்டதை வாங்கி தரலன்னா, வாங்கி தரலனாலும் அதுக்கு ஒரு பேர் வரும்.
0: ஆமா, அதுக்கு ஒரு பேர் வரும். அதுவும் அவன் மேலதான் தப்புங்கிற மாதிரி அவன் தான் சம்பாதிச்ச காசு செலவழிச்சிருப்பான், ஆனா எதுக்காக செலவழிச்சான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த பணமும் சரி பொறுப்பும் சரி எவ்வளவு ஒரு பெரிய நெருக்கடி அப்படிங்கறத ஆண்களினுடைய லைஃப்ல கொடுக்கறது, அதே ஒரு பெரிய சவால் தான் ஆண்களுக்கு இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சூப்பர், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுடைய வியூல ஆணாக வாழ்வதில் இருக்கிற மிகப்பெரிய சவால் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணமும் பொறுப்பும் ஆணாக வாழ்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது எது, இதை பத்தி தான் கேட்டிருக்கோம். சில பாயிண்ட் சொல்லியிருந்தேன், பணமா பொறுப்பா குடும்பமா வேலையா உறவா சமூகத்தின் எதிர்பார்ப்புகளா இல்ல இதை தவிர்த்து வேற ஏதாவது அப்படின்ற மாதிரி. சோ நீங்களும் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை பதிவுலாம். போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் போ 102.8 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி பேசுங்க தொழா. இன்றைய நிகழ்ச்சி நம்ம கொடுத்திருக்க தலைப்பு, ஆணாக வாழ்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது எது அப்படின்ற மாதிரி கேட்டேன். இப்ப ஒரு அடுத்த காலர் வந்திருக்காரு, அவருடைய கருத்துக்களை சொல்ல கேட்டலாம் யார் எங்கிறது அப்படின்றத. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: வணக்கம் கண்ணன் சார். சோ, ஆணாக வாழ்வதில் இருக்கிற மிகப்பெரிய சவால் எது நீங்க நினைக்கிறீங்க? பணமா, பொறுப்பா, குடும்பமா, வேலையா, உறவா, சமூகத்தின் எதிர்பார்ப்புகளா, இல்ல இதையும் தவிர்த்தா?
1: ஒண்ணு சொல்றேங்க, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சவாலுங்கிறது பெரிய விஷயமா இல்ல.
0: ஓகே,
1: ஏன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம வேலை கத்துக்கணுங்கறத ஒரு கத்துக்கணுங்கிறது ஒரு எண்ணம் வரும். அதை முடிச்சுட்டு தொழில் அமைக்கணுங்கிறத, தொழில் அமைக்கிறது கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம குடும்ப பொறுப்புகள், நம்மளோட சமுதாயத்துல பொறுப்புகள், இப்படி அதுக்கப்புறம் பிள்ளைங்கள் அப்படி இப்படின்னு எல்லா பொறுப்புகளும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்துட்டுதாங்க இருக்கும். அதோட சேரும் போது பாத்தீங்கன்னா நம்ம சிறு வயசுல இருந்தே பொருளாதாரத்தை நம்ம ஈட்டிட்டு வந்துகிட்டே தான் இருக்கிறோம். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம தவிர நம்மளை விட்டு எப்பவுமே இதா இருங்க. அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா சாதிக்கணுங்கிற எண்ணம் மனசுல வந்துட்டா சவாலுங்கிறது கீழே தாங்க இருக்கும், அந்த சாதிக்கிற எண்ணம் மட்டும் தான் மேல ஓங்கி போயிட்டே இருக்கும். அப்ப வந்து நமக்கு சவால் யாரும் சவால் நாம மத்தவங்களுக்கு சவால் ஒரு இடத்துல தான் இருக்கணும், மத்தவங்க நமக்கு சவால் ஒரு இடத்துக்கு நம்ம போக கூடாது.
0: ஓகே, இப்ப இந்த பொண்ணு அதாவது இப்ப பொறுப்போ இல்ல பணமோ குடும்ப இதுவோ வந்து உங்களுக்கு சவாலை கொடுக்காது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, நம்ம தான் அதுக்கு சவால் கொடுக்கற அளவுக்கு இருந்துக்கணும் அப்படின்றீங்க.
1: ஆமா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு பொறுப்புக்கும் நம்ம அந்த ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க,
0: ஓகே,
1: எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க.
0: ஓகே, அதாவது படிச்சு முடிச்சு வேலைக்கு போறோம் அப்படின்னா, சோ வேலைக்கு போகிறதுக்கு என்னன்னு முன்னாடி ஆயத்தமா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு சவாலாவே இருக்காது அந்த மாதிரி.
1: ஆமா, இப்ப நீங்க படிச்சவங்க படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, எங்களை மாதிரி தொழில் செய்யறவங்க சிறு வயசுல இருந்து தொழில கட்டிட்டு வருவாங்க.
0: கண்டிப்பா
1: நீங்க வேலைக்கு போவீங்க, நான் கடை வைப்பீங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தும் விசேஷங்கள் இருக்குமே தவிர பொறுப்புகள்ங்கறது ஒண்ணுதாங்க. அப்படிங்கும் போது நம்ம ஒவ்வொன்றும் அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கறத நம்ம ஏம் பண்ணிட்டோம்னா எல்லாமே நமக்கு வந்து ஒரு சாதிப்பு, அதான் இருக்க சவாலுங்கிறது பெரிய விஷயமா இருக்காதுங்க. அதே மாதிரி தோல்வியும் அதுல சிறு சிறு தோல்விகள் ஏற்பட்டா கூட அதையும் நம்ம தள்ளிட்டு மேல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதுலயும் கிடைச்சிருதுங்க. அதனால என்ன பொறுத்தவரை பொருளாதாரம் பொறுப்பு எல்லாமே அதுலயே அடங்கிருது.
0: நன்றி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:19:32. இன்றைய பேசுங்க தொடர்ந்து நிகழ்ச்சி நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். மாணாக வாழ்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது எது அப்படின்ற மாதிரி கேட்டேன். சோ நேயர் ஒருத்தர் லைன்ல வெயிட் பண்ணிருக்காரு, யாருங்கிறது அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யாருங்கிறது அழைப்பது?
4: ஹலோ, வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
3: வணக்கம் கங்காதரன் சார், சொல்லுங்க. சோ ஒரு ஆணாக இருப்பதுனால மிகப்பெரிய சவாலா நீங்க நினைக்கிறது எது? பணமா, பொறுப்பா, குடும்பமா, வேலையா, உறவுகளா, சமூகத்தின் எதிர்பார்ப்புகளா, இல்ல இதுல எதுவுமே இல்ல வேற இருக்கா?
4: பொறுப்பு என்ன, குடும்பம் என்னன்னு உணர வேண்டிய சூழ்நிலை வரும். பொருளாதாரத்திலயும் நம்ம ரொம்ப இது பண்ணி ஆகணும். அதே மாதிரி அந்த சம்பாதனை கூட ஒரு பக்கம் சம்பாதிச்சிடலாம் சார். ஏதாவது எந்த வேலை செஞ்சாலும் நம்ம சம்பாதிச்சிட முடியும். அந்த பொறுப்பு அந்த குடும்பத்தை நாம காப்பாத்தணும், அப்பா அம்மா காப்பாத்தணும், நம்ம குழந்தைங்க தெரியல, நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது.
3: எஸ் கண்டிப்பா கண்டிப்பா.
4: அதுக்கான சேவிங் நம்ம பண்ணி ஆகணும். என்ன பொறுப்பா எடுத்து வைக்கணும், என்ன இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சா அது எப்படி பார்த்தாலும் ஒரு 20 ரூபாய் எடுத்து வைக்கணும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எந்த டைம்ல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியா யார போய் கேட்க முடியும் அந்த டைம்ல?
3: கண்டிப்பா
4: கஷ்டம், கஷ்டம் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயம். அதாவது எப்படி நம்ம பார்த்து செஞ்சாலும் நம்மள ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. என்னதான் அவரை மாதிரி வராது, அப்பா மாதிரி வராது, அந்த மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்களை கம்பேர் பண்ணி நம்மள கஷ்டப்படுத்திடுவாங்க.
3: ஓகே ஓகே. சோ அந்த பொறுப்புன்ற விஷயத்துக்குள்ளாரே பணம், குடும்பம், வேலை எல்லாத்தையுமே அடக்கிட்டீங்க.
4: எல்லாமே அது உள்ளதானே அந்த பொறுப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஜாலி,
3: பெரும்பாலுமே வந்து நம்ம ஒரு பாதையை கடந்து வந்ததுக்கு அப்புறம் இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பெரும்பாலும் வரதான் செய்யும். அது வந்து நம்ம தவிர்க்க முடியாதது.
4: எதிர்பார்க்காத ஒரு உறவுகள் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் செலவு ஏதோ ஒண்ணு வரும் நமக்கு.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
4: இதெல்லாம் கடந்து போய் வந்து பொறுப்பா வாழறோம்னா மனுஷன் உண்மையான ஆண்மகன்றது நான் என்னுடைய
3: கருத்து. ஓகே, வாழ்க்கையை வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டுன்னு. செகண்ட் பார்ட்ல பயங்கரமான சவால்கள் பொறுப்போட இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்டோட டியூரேஷன் அதிகமா இருக்கும், அதுல நிறைய சவால்களும் இருக்கும் இல்லீங்களா? நன்றி நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
4: நன்றி சார் உங்களுக்கு.
3: சோ பேசுங்க தொடர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டீங்க. ஒரு ஆணாக வாழ்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது எது அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். சோ நீங்களும் பேசலாம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போன் டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கூலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி பேசுங்க தொழில் இன்டர்நேஷனல். நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். மாணாக வாழ்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். சோ ஒரு நேர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருடைய கருத்துக்களை ஷேர் பண்ண யாருங்கிறது அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்கிறது?

0: அழைப்பது.
1: வணக்கம் சார், நான் புதுவையிலிருந்து ஆசிட்டு பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு சவால் அப்படின்னா நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்க? பணமா, பொறுப்பா, குடும்பமா, வேலையா, உறவா, சமூகத்தின் எதிர்பார்ப்புகளா, இல்ல இதை தவிர்த்தா?
1: சவால் என்பது என்னன்னா, நீங்க சொன்ன அனைத்திலுமே சவால் இருக்கு.
0: அனைத்திலுமே சவால் இருக்கு,
1: அனைத்திலுமே இருக்கு. அனைத்தையுமே எதிர்கொண்டு மேற்கொண்டு நாம் வந்து தலை தான் உயர்ந்து நிற்கிறோம், நிற்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு படியிலையும் சவால் சார். நான் சின்ன குழந்தையா இருக்கிறேன், படிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், எல்லாத்துலயும் சவால்னா, நம்ம இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாத்துலயுமே முதன்மையா வகிக்கிறதுக்கு அது ஒரு சவால். அப்பதான் நம்ம முன்னேற முடியுது. பிறகு வேலை வாய்ப்பு, அங்கேயும் ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் கூட முதன்மையா இருக்கணும். அப்பதான் வேலை வாய்ப்பு, காசு சம்பாதிக்கிறதுல சம்பாதிக்கணும். அப்போ அதுலயும் முதன்மையா இருக்கணும். இன்னைக்கு வேலை விலைவாசி ஏற்றத்தை பார்க்கும் போது நம்ம யுக்திகளை கையாள வேண்டும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம எந்த யுக்திகளை, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நல்ல யுக்திகளை கையாண்டு, நல்ல யுக்திகளை கையாளும் போதுதான் நம்ம மேல வர முடியும். இது சொன்ன அனைத்திலுமே இருக்கு. அதே இதே குழந்தைகள் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், உறவினர் ஆகட்டும், சகோதரர் ஆகட்டும், வேலை செய்ய எல்லா இடத்துலயுமே நமக்குன்னு ஒரு யுக்தி இருக்கணும். அதுல நம்ம முன்னேறதுக்கு துடிக்கணும். அந்த துடி துடிப்பான பொறுப்பு வரும்போதுதான் அந்த சவால்களை மேற்கொள்ள முடியும்.
0: கண்டிப்பா.
1: அதற்கு நமக்கு தேவை என்ன? நல்ல யுக்திகள், நன்னடத்தைகள், இவையெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து சவாலை வந்து எதிர்கொள்ளலாம். அந்த அந்த பொறுப்பும் நமக்கு, அந்த யுக்தியும் வந்துச்சுன்னா எந்த சவாலையும் ஏற்கலாம். சவாலே சமாளி. இன்னொரு சின்ன விட்டு சொல்றேன்,
0: சொல்லுங்க.
1: இந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு நமக்கு தேவை அஞ்சு எவரப்பழம், ஆறு குதிரை பழம், ஏழு தக்காளி பழம், எட்டு கொய்யா பழம், ஒன்பது சப்போட்டா பழம்.
0: நம்மளுடைய யுக்திகள் எப்படி இருக்கு அப்படின்றதும் நம்மளுடைய நன்னடத்தைகளும் பேஸ் பண்ணிதான் நம்ம எப்படி பண்றோம்.
1: நல்ல படிப்பும் நன்னடத்தையும் நாம் அது ஈட்டெடுத்த ஊதாரித்தனமாக சம்பாதிக்காம இருப்பதும் இதெல்லாம் செஞ்சா, இதெல்லாம் மேற்கொண்டு நம்ம பண்றதுதான் சார் நம்மளுடைய சவாலை சமாளிக்கணும்.
0: செலவு பண்ணாம
1: உறுதுணையாக இருப்பது இதுதான் சார்.
0: நன்றி, நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். நீங்களும் பேசலாம். ஒரு ஆணாக வாழ்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது எது? பணமா, பொறுப்பா, குடும்பமா, வேலையா, உறவா, இல்லனா சமூகத்தின் எதிர்பார்ப்புகளா, இல்ல இதையும் தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா? பேசலாம். பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி பேசுங்க தோழ. ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னா, ஆணாக வாழ்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அது கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஆணின் மிகப்பெரிய சவால் வந்து பணமா, பொறுப்பா, குடும்பமா, வேலையா, உறவா, இல்லைன்னா சமூகத்தின் எதிர்பார்ப்புகளா, இல்லை இதையும் தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கும்போது, ஸோ நேர்கள் கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 காலர் கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சந்திரசேகர் சார் பேசும்போது பணம், பொறுப்பு இதுதான் சவால் அப்படின்னாரு. கண்ணன் சார் வந்து இது எதுவுமே கிடையாது, நம்ம ஒரு திட்டமிடுதல் இருந்துச்சு அப்படின்னா என்னை பொறுத்தவரை எதுவுமே சவால் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரோட

கருத்துல சொல்லியிருந்தாரு. அண்ட் தென் கங்காதரன் சார் பேசும்போது பொறுப்பு தான் மிகப்பெரிய சவால் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆசை தம்பி சார் பேசும்போது எல்லா விஷயங்களுமே சவால் தான், அதை எப்படி நம்ம யுக்திகளா பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான், நல்ல அணுகுமுறையோட அதை எதிர்கொண்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்ற அவருடைய கருத்துக்களை சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிகழ்ச்சியில் பேசின அனைத்து நேயர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. ஸோ நிகழ்ச்சி நிறைவாக நான் சொல்லிக்க வரும்போது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சவால் அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அதாவது பெரும்பாலும் நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லா சவால்களையும் எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு கண்டிப்பாக எதிர்கொள்ள தான் செய்வோம். இதிலேருந்து ஓடினும் தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம், அப்படி நினைக்கவும் முடியாது, ஏன்னா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்ற மனநிலை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஒருவேளை எல்லா பிரச்சனைகளையும் அது தனியாலாக ஃபேஸ் பண்ணுறதுனால அது ப்ராப்ளமாக, அதாவது சவால்களையும் தனியாலாக ஃபேஸ் பண்ணுறதுனால அது பிரச்சனையாக இருக்குதோ நோவத்தில், அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சவால்களை நினச்சி நம்ம பயப்பட வேண்டியது இருக்காது, நம்ம அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்கிறோம்ன்றதை வச்சு தான் நம்மளுக்கான அடையாளமும் கொடுக்கப்படுது. ஸோ அதனால் சவால்கள் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை எதிர்கொள்கிற நாமளும் சவாலுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கணுன்ற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இன்டர்நேஷனில் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து கேளுங்கள் இது உங்களை FM Rainbow புதுவை 102.8 பாட்டெல்லாம் செம ஹிட்டு.

0: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருளால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிப்படைவதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டாக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள்.
0: ஆகஸ்ட் மாதத்தில் தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன.
0: பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: என் கனிவான நாட்டு மக்களே, பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள்.
0: பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைக்கும்.

0: அளித்து வருகின்றன. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. இவர்களிலே பல மாணவர்கள் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: புதிய மகசூல் அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்துதல் காரணமாக சிறிய பண்ணைகளில் வருவாயும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
0: தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் அரை ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்களில் பல வேளைகளில் அவோகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவோகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகோளை விடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும் போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சக்தி சாத் இயக்கம் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொண்டதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவத் மிர்சியேயோவுடன் தாஷ்கண்டில் ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக உஸ்பெகிஸ்தான் யோகா அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மிதிவண்டி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். இளைஞர்கள் நாள்தோறும் 1 மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் திரு கௌதம் கம்பீர், உடற்பயிற்சி மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை எழுத 2,73,000 MBBS பட்டதாரிகள் பதிவு செய்திருந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மதியம் 12:30 வரை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 2,500 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 4,400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே போட் கோஷியாற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசிய பொருட்கள், தொழில்நுட்ப மற்றும் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் காட்மாண்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 319 பேரில் 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஏற்ப தில்லியில் முகாமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்ததாக கூறினார். தமிழகத்திலிருந்து 319 பேர் பல்வேறு குழுக்கள் மூலம் நேபாளம் சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதில் 219 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்தே சிறந்த கால்பந்து வீரர்

0: விருதை பெற்றிருக்கிறார். முன்னாள் இந்திய கால்பந்து அணித் தலைவர் பாய்சங் பூட்டியா அவருக்கு இந்த விருதை வழங்கினார். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுக்கு நாட்டில் உள்ள கால்பந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: சட்டம் நாசமா போக அவன் பற்களை இறுக கடித்தவாறே பேசினான். அவன் என் முகத்தில் அரைந்திருந்தால் கூட எனக்கு ஒருவேளை அவனுக்கும் எளிதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பயலோ என் இதயத்தில் அவனது நாற்றம் பிடித்த எச்சிலை காரி துப்பிவிட்டான். அந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை. அந்திரே பாவலிடமிருந்து தன் கையை வெடுக்கென்று பிடுங்கினான். அதன்பின் கசப்பும் கரகரப்பும் நிறைந்த குரலில் பேசத் தொடங்கினான். நான் அவனது முகத்தில் ஓங்கி அரைந்துவிட்டு விலகி போனேன். அப்போது எனக்கு பின்னால், மாட்டிக்கொண்டாயா என்று திராகுனவ் மெதுவாக சொல்லியது எனக்கு கேட்டது. அவன் அந்த மூலையிலேயே காத்து கொண்டிருந்தான் போலும். சிறிது நேரம் கழித்து ஹகோல் மீண்டும் தொடர்ந்து பேசினான். நான் திரும்பியே பார்க்கவில்லை. என் மனதில் மட்டும் என்னவோ ஒரு உணர்ச்சி, அடிவிழுந்த சத்தத்தை மட்டும் நான் கேட்டேன். இருந்தாலும் ஏதோ ஒரு தவளையை மிதித்து விட்ட மாதிரி அருவறுப்போடு நான் என் வழியே நடந்தேன். வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஜனங்கள் சத்தம் போட்டு கொண்டு வந்தார்கள். இசாயை கொன்றுவிட்டார்கள் என்று சத்தம் கேட்டது. என்னால் அதை நம்ப முடியவில்லை. எனது கையில் வலி எடுத்தது. என்னால் வேலையை பார்க்க முடியவில்லை. எனக்கு உண்மையில் வலி இருந்ததா என்பது தெரியாது. இருந்தாலும் என் கை மரத்து திமிர் பிடித்து போயிற்று. அவன் தன் கையை வெறித்து பார்த்து கொண்டான். என் கையில் படிந்து விட்ட இந்த கரையை என் வாழ்நாள் முழுவதும் என்னால் கழுவிவிட முடியாது. ஆனால் உன் இதயம் பரிசுத்தமாயிருக்கிறதே என்று மிருதுவாக சொன்னாள் தாய். நான் அதற்காக என் மீது குறை கூறிக்கொள்ளவில்லை, இல்லவே இல்லை என்று உறுதியாக சொன்னான் ஹகோல். இந்த சம்பவம் அருவறுக்கத்தக்க சம்பவம். இந்த வேண்டாத விவகாரத்தில் நான் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டாம். நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்று தோளை உலுக்கியவாறு சொன்னான் பாவல். நீ அவனை கொல்லவில்லை, அப்படியே செய்திருந்தாலும்? கேளு தம்பி, ஒரு கொலை நடந்து கொண்டிருப்பது தெரிந்தும் அதை தடுப்பதற்கு எதுவும் செய்யாமல் சும்மா இருப்பதென்றால் எனக்கு புரியவே இல்லை என்று பாவல் அழுத்தி கூறினான். பெண் சிறிது யோசனைக்கு பின்பு, அதாவது புரிகிறது, ஆனால் வருந்துவதற்கு ஒன்றுமில்லை. ஆலை சங்கு அலறியது. அதனது அதிகாரபூர்வமான ஆணையை காதில் வாங்கிக் கொண்ட ஹகூல் தலையை ஆட்டியபடி சொன்னான், நான் வேலைக்கு போகவில்லை. நானும் தான். நான் குளிக்கிற இடத்துக்கு போகப் போகிறேன் என்றான் அந்திரே. அவன் லேசாய் சிரித்தான். பிறகு தன் துணிமணிகளை சேகரித்துக் கொண்டு உற்சாகமே அற்று வீட்டை விட்டு வெளியில் சென்றான். தாய் அன்பு ததும்பும் கண்களோடு அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லு பாவல் என்று பேசத் தொடங்கினாள் தாய். ஒரு மனிதனை கொலை செய்வது மகா பாவம் என்று எனக்கு தெரியத்தான் செய்கிறது. என்றாலும் நான் யாரையுமே குற்றம் சாட்ட மாட்டேன். நான் இசாய்க்காக அனுதாபப்படுகிறேன். அவன் ஒரு குள்ள பிறவி. அவனை இன்று பார்த்த பொழுது அவன் என்னை பார்த்து சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. உன்னை தூக்கில் போடப் போவதாக அவன் என்னை பயமுறுத்தினான். ஆனால் அவனே இப்போது செத்து போய்விட்டான். அவன் மறைந்து போனான் என்பதற்காக சந்தோஷப்படவோ, அவன் சொன்ன சொல்லுக்காக அவனை பகைப்பதற்கோ என்னால் முடியாது. அப்போது நான் அவன் மீது அனுதாபம் கொண்டேன்.

0: இப்போது அந்த அனுதாபம் கூட இல்லை. அவன் மீண்டும் மௌனமாகி சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு வியப்பு நிறைந்த புன்னகையோடு மேலும் பேசினான். அட கடவுளே, பாஷா கண்ணு, நான் சொல்வதையெல்லாம் கேட்கிறாயா? உண்மையில் அவள் பேச்சை அவன் கேட்கவில்லை. எனவே அவள் முகத்தை சுழித்து கொண்டே பதில் சொன்னான். தரையை பார்த்தவாறே நடந்து கொண்டிருந்த பாவல் பெண் இவ்வாறு சொன்னான். இதானமா வாழ்க்கை? ஜனங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி புதிருமாய் நிற்கிறார்கள் என்பதை பார்த்தாயா? நீ உன் விருப்பத்திற்கு விரோதமாக ஒருவனை அடித்து வீழ்த்தி விடுகிறாய். ஆனால் தாக்கப்படுவது யார்? உனக்கு இருக்கும் உரிமைகளை விட எந்த அளவிலும் அதிக உரிமையற்ற ஒரு அப்பாவி பிராணியையா தாக்குவது? இந்த சந்தர்ப்பத்தில் அவன் உன்னை விட அதிர்ஷ்ட குறைவான பிறவி. காரணம், அவன் ஒரு முட்டாள். போலீஸ், அரசியல் போலீஸ், ஒற்றர்கள் எல்லோரும் நமது எதிரிகள். ஆனால் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தானே? நம்மை போலவே ரத்தம் உறிஞ்சப்படும் வர்க்கம் தானே? அவர்களையும் மனிதர்களாக கருதுவதில்லை. உலகம் அப்படி இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனால் அந்த முதலாளிகளோ ஜனங்களை ஒருவருக்கு ஒருவர் எதிராக மூட்டி விடுகிறார்கள். பயத்தினாலும் அறிவின்மையாலும் ஜனங்களின் கண்களை குருடாக்கி, கையையும் காலையும் தலையிட்டு கட்டி, மக்களை கசக்கி பிழிந்து இரத்தத்தை உறிஞ்சி தீர்க்கிறார்கள். மக்களை ஒருவருக்கொருவர் உதைக்கவும் நசுக்கவும் தூண்டி விடுகிறார்கள். அவர்கள் மக்களை துப்பாக்கிகளாகவும் குண்டான் தடிகளாகவும் கற்களாகவும் உருமாற்றி, பார் இதுதானடா அரசு என்று கூறுகிறார்கள். அவன் தன் தாய் அருகே சென்றான். பிறகு பேசினான். அது மகா பாவம் அம்மா. லட்சோப லட்ச மக்களை கொன்று குவிக்கும் பஞ்சமா பாதக படுகொலை, மனித இதயங்களை கொன்று தள்ளும் கோர கொலை. நான் சொல்வது புரிகிறதாம்மா? அவர்கள் இதயங்களை கொல்லும் ஈவிரக்கமற்ற கொலைக்காரர்கள். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறதா? நாம் ஒருவனை தாக்கினால் அதை எண்ணி வருந்துகிறோம், வெட்கப்படுகிறோம். நாம் அனைவருமே அப்படிப்பட்ட செயலை அருவறுத்து வெறுத்து தள்ளுகிறோம். ஆனால் அவர்களோ ஆயிரக்கணக்கான மக்களை அமைதியாக ஈவிரக்கமற்று, ஈர நெஞ்சமற்று, வேதனையற்று, சொல்லப்போனால் பரிபூர்ணமான இதய திருப்தியோடு கொன்று தள்ளுகிறார்கள். அவர்கள் ஜனங்களை கசக்கி பிழிந்து உயிரை பருகுவதற்குரிய ஒரே காரணம் என்ன தெரியுமா? தங்களது தங்கத்தையும் வெள்ளியையும் சொத்து சுகங்களையும் பாதுகாப்பதற்காக. நம் மீது அவர்கள் செலுத்தும் அதிகாரத்தை, ஆட்சியை நிலைக்க வைக்கும் சகல சட்ட திட்டங்களையும் பாதுகாத்து போற்றி வளர்ப்பதற்காகவேதான். அம்மா, நீ இதை கொஞ்சம் யோசித்துப்பார். மக்கள் குலத்தை கொன்று குவிப்பதும் மக்கள் குலத்தின் இதயங்களை சின்ன பின்னப்படுத்துவதுமான காரியத்தை அவர்கள் எதற்காக செய்கிறார்கள்? தங்கள் இனத்தையோ தங்கள் உயிரையோ பாதுகாப்பதற்கான தற்காப்பு முயற்சி அல்ல அது. ஆனால் தங்கள் உடைமைகளை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட கோர கொலையில் ஈடுபடுகிறார்கள். தங்கள் இதயத்துக்குள்ளே இருப்பதை அவர்கள் பாதுகாக்க விரும்பவில்லை. இதயத்திற்கு வெளியே உள்ள பொருள்களை தான் அவர்கள் காப்பாற்ற எண்ணுகிறார்கள். அவன் அவளது கரங்களை எடுத்து அவற்றை அழித்து பிடித்தவாறு பேசினான். நீ மட்டும் இந்த செய்கையில் உள்ள கசப்பையெல்லாம் உணர்ந்துவிட்டால், இந்த செய்கையின் வெட்ககரமான கேவல நிலையை உணர்ந்துவிட்டால், நாங்கள் எந்த சத்தியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை லகுவில் புரிந்து கொள்வாய். அந்த சத்தியம் எவ்வளவு மகத்தானது, புனிதமானது, அருமையானது என்பதையும் நீ கண்டுகொள்வாய். தாய் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்தாள். தனது இதயத்தையும் தன் மகனது இதயத்தையும் ஒன்றாக்கி ஒரே ஜோதியாக, பிரகாசமான ஏக ஜோதி பிழம்பாக ஆக்கிவிட வேண்டும் என்ற ஆசை அவள் மனத்தில் நிறைந்து நின்றது. கொஞ்சம் பொறு பாவல் என்று சிரமத்தோடு முனகினாள் அவள். என்னால் அதை உணர முடியும், கொஞ்சம் பொறுத்திரு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். கோல்டன் டெபாசிட் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ். கோல்டன் டெபாசிட், நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க

பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: பகல் 3 மணிக்கு.
1: My name is Jeevagavachini.
2: Hi, நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
3: My name is Soshi.
4: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ் தோலே.
5: தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக உரையாற்றுகையில், இந்தியாவை ஆண்ட சாம்ராஜ்யங்களின் வரலாற்றை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் பாரத் ராஜ்யா .com என்ற வலைதளம் உருவாக்கியுள்ள மும்பையைச் சேர்ந்த கிருஷ்ணா சேஷாத்ரியை வெகுவாக பாராட்டினார். உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் உள்ள பட்வாயி கிராமத்தின் ஆகாஷ் மற்றும் ரோஹன் என்ற நண்பர்களால் உருவாக்கப்பட்டுள்ள கிளீன் ஆஃப் பட்வாயி என்ற குழுவின் தூய்மை சம்பந்தமான செயல்பாட்டை தனது மனதின் குரலில் பிரதமர் குறிப்பிட்டார். வினாத்தாள் பிழை காரணமாக ரத்து செய்யப்பட்ட ஆங்கிலம், வணிகவியல், சமூகவியல் பாடப்பிரிவுகளுக்கான UGC நெட் தேர்வு வரும் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் நடைபெறும் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த பட்டதாரின் நிலை தேர்வு 2025 புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் கடந்த 21 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெற்றது. அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை போன்று 3 மடங்கு எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்களை கொண்ட தற்காலிக பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. தற்காலிக பட்டியலில் இடம்பெற்றுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் செப்டம்பர் 21 முதல் 25 வரை நடைபெறவுள்ளது. இதற்கான அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பு நிறைவடைந்த பின்னர் தற்காலிக பதவித் தேர்வு பட்டியல் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண் பட்டியலின் அடிப்படையில் இடம்பெறும் என்றும், சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ள தவறுபவர்கள் தேர்வு பட்டியலில் இடம்பெற இயலாது என்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு, விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் விவகாரங்கள் துறை, மத்திய அரசின் ஃபிட் இந்தியா மற்றும் கேலோ இந்தியா இயக்கங்கள் சார்பில் சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் மிதிவண்டி உடற்பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடல் அருகில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று மிதிவண்டி உடற்பயிற்சி விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். மகளிர் மட்டும் பங்கேற்கும் ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை பிளே பண்ண ரெடியாக வந்திருக்குது. நான் உங்கள் அன்பு

0: வார்ஜே வெற்றி. மகளிர் உங்களுடைய விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கணும்னு வச்சுன்னா ரொம்பவே ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை எஃப்எம் பிரைன் போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: அந்த முதல் அழைப்பாளர் சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்பா.
0: வணக்கம்மா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி பாக்கீங்க?
0: நலம், சூப்பர். ஓகே, என்ன பாடல் வேணும்?
1: படத்துல இருந்து என் இனிய பொன் நிலாவே.
0: சூப்பர் சூப்பர், உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணது நன்றி.
1: நன்றி நன்றி.
0: ஸோ மகளிர் நீங்களும் உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யார் இங்கிறது?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் சொல்வது யார் இங்கிறது?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: நெஞ்சிருக்கும் ஒருமுறை
0: கொடுங்க. நன்றி, உங்களுக்கான பாடல் படுத்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றிங்க சார்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்க நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? ஃப்ரீடா பாண்டிச்சேரில இருந்து கால் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க ஃப்ரீடா, என்ன பாடல் வேணும், எந்த திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு நான் அப்ளை
1: பண்ணனும்?
0: ஓகே, சரவணா மூவில இருந்து காதல் சுத்து தேசம் உங்களுக்காக நான் அப்ளை பண்றேன். கேட் என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போல கால் பண்ணதுக்கு நன்றி. தேங்க் யூ. மகளிர் மற்றும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நீங்களும் உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760, 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோவில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடல் எஃப்எம் பிரைன் போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யாருங்கிறது?
1: வணக்கம். சண்டே நாயகன் வெற்றி சாருக்கு மதியம் வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறது, நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் வெண்ணிலா மேடம். இந்த மாதிரி சண்டே நாயகன் துணை நடிகர் ஏதோ சொல்லி என்ன உசி பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க.
1: எல்லாருக்காகவும்
0: அற்புதம் படத்துல இருந்து பாடல் கேட்டுக்காங்க. நன்றி மேடம்.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ FM Rainbow 102.8ல நீங்க கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம் சார், நான் பாண்டஞ்சாயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கு மேடம். நீங்க நலமா?
4: நானும் நலமா இருக்கேன்.
3: ஓகே மேடம், என்ன பாடல் வேணும், எந்த திரைப்படத்துல இருந்து? விருப்பாடல் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரெஸ்ட் இருக்கு இந்த நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ஹலோ, நான் விஜய் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்?
1: எனக்கு ஜெயிலர் 1 ல இருந்து சாங்.
0: என்ன சாங்? எனி சாங்
1: டைகர் ஃபார்ம் குக்கும்
0: குக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணது நன்றி மேடம்.
1: ஓகே ஓகே, தேங்க் யூ.
2: நினைச்சுண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன்.

0: టైగర్ కాహుకు. అర్థమైందా రాజా?
1: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே மகளிர். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், என் பேரு பிரியதர்ஷினி.
1: பிரியதர்ஷினி எங்க இருந்து கால் பண்றீங்க?
2: பாண்டிச்சேரியிலிருந்து.
1: பாடல் வருது கேட்டேன்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு அந்த நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ். நேரம் 1:47:40 ஆயாச்சு. ஸோ நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், பரியல் திருவண்ணாமலை.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணணும் நிகழ்ச்சியில்?
1: கோபுரம் சார் பண்ணுறது பூ வாடை காட்ட, அந்த பாட்டு ப்ளே பண்ணுங்க.
0: ஓகே மேடம், கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போல.
1: தேங்க்யூ சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 மாடியில் நீங்கள் கேட்டு வச்சுக்க நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் ஜாஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
3: வணக்கம், கல்கலாம் பாக்கிறது செல்வி பேசுறேன்.
2: வணக்கமா, சொல்லுங்க. நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: மாயா படத்துல இருந்து கடவுள் தந்த அந்த பாட்டு வேணும்.
2: மாயாவி படத்துல இருந்து? ஓகே,
3: மாயாவி படத்துல.
2: ஓகே ஓகே, கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு எஃப்எம் ரெயின்போ. நன்றி நன்றி.

ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நேரம் திறந்து வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கிடைத்த உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. வரும் பாடலோடு நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்கிற்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:16. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். அடுத்த வீட்டு பெண் படத்திலிருந்து

0: HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. காலத்தை வென்ற காணங்கள் கேட்கலாம். பறக்கும் பாவை படத்திலிருந்து பாடல்.

ட்ரைவோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பி. சுசிலா, பி. வி. ஸ்ரீனிவாஸ் குரல்களில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
3: சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு.
2: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
4: தொட்டா
2: தூக்கிடுவாங்க.
4: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது OTP கேட்டா
2: சொல்லவே சொல்லாதீங்க.
4: சொன்னா
2: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
4: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
2: FM ரெயின்போ புதுவை 102.8.

0: நாள் 3 மணிக்கு.
1: My name is Divagavachini.
2: Hi, Nata Shetty Bore. Naongakita Vitikade Salapare.
3: My name is Soshi.
4: Hi, na Krishika Pesra. Nainiki Rainbow Kids la kada salapore.
0: Rainbow Kids. ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ் தோலே.
5: காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 2:32 நிமிடம் 16 நொடிகள். நிகழ்ச்சி அடுத்ததாக பி சுசிலா குரலில் ராமு படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

கேட்க தவிட்டாத இனிமையான பாடல்களை கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நேரம் 2:36:24. அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் பாசம் படத்திலிருந்து பேபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா குரல்களில் பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சூப்பர்பா, பயங்கரமா
3: நடிக்கிறாங்க.
4: என்ன சொல்ற பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும்
5: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
6: நேரம் 2:42 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி அடுத்ததாக கேட்கலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1001 படத்திலிருந்து பி. சுசிலா, டி. எம். சவுந்தரராஜன் குரல்களில் பாடல்.

0: செல்வி மணிமேகலை அப்படின்ற நாடகத்தை கேட்கலாம். இதோடைய எழுத்தாக்கம் தெல்லாறு பி பானு அவர்கள். இந்த நாடகத்துல பங்கேற்போர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே ஸ்ட்ரெல்லா, மருதி மாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை திரு செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா, இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. கேட்க மறவாதீர்கள்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
0: Stay tuned only on FM Rainbow 102.8. இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக இதே கணி படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: காலத்தை வென்ற காணக்கால் நிகழ்ச்சி. அடுத்ததாக ஏ.எம். ராஜா, எஸ். ஜானகி குரல்களில் பாடல் கேட்கலாம். தேன் நிலவு படத்திலிருந்து.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: My name is Jeevagavashini.
2: Hi, Mata Shetty Bale.
3: My name is Koshi.
4: Hi, na Krishika pesra. Na iniki Rainbow Kids la kadha solla poren.
0: Rainbow Kids.

ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ். நேரம் 2:55:42 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது காலத்தை வென்ற கானங்கள். கேட்கலாம் என் கடமை படத்திலிருந்து பாடல்.

3 மணி 1 நிமிடம் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். நீங்க எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா இது கிட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்ல நிறைய குட்டீஸ் இருப்பாங்க, நிறைய டேலண்டடோட இருப்பாங்க, நிறைய பாட்டு பாடுவாங்க, நல்லா வந்து கதை சொல்லுவாங்க, மிமிக்ரி பண்ணுவாங்க, ஸ்லோகன் இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய திறமைகள்லாம் வெளிக்காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. இது நம்ம கிட்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த 1 ஹவர் நம்ம குட்டீஸ்க்காக தான். சீக்கிரமா கால் பண்ணுங்க, அவங்களுடைய திறமைகளை நம்ம ரெயின்போ மூலமா வெளிப்படுத்துங்க. இப்போ ஒரு அழகான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 3:17 நொடிகள். இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். உங்க வீட்டுல நிறைய குட்டீஸ் நிறைய டேலண்டடோட இருப்பாங்க. அந்த டேலண்ட் எல்லாம் நம்ம ஃப்ரம் ரெயின்போ மூலமா வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2271760 மற்றொரு எண் 2271770. இப்ப உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

நேரம் 3:12:53 கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ கிட்ஸ். உங்க வீட்டுல கிட்ஸ் இருந்தா இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2271760 மட்டும் 2271770. அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். அதாவது கதை சொல்லுவாங்க, திருக்குறள் சொல்லுவாங்க, போயம் சொல்லுவாங்க, இல்ல மிமிக்ரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டேலண்ட் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த டேலண்டை வெளிக்கொண்டுட்டு வர ஒரு ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வருது உங்களுக்காக, கேட்கலாம். சுறா படத்துல இருந்து

0: வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க.
1: பிரணீப்.
0: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க இப்போ? காலம் பொன் போன்றது பழமொழி சொல்லிருக்கீங்களா? சூப்பர். அப்படின்னா என்ன காலம் பொன் போன்றதுனா? வரவே வராது. ரொம்ப அழகா சொன்னீங்க, தேங்க்யூமா.
1: நேரம் கண் போன்றது.
0: நேரம் கண் போன்றது. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா தெளிவா பேசுனீங்க, தேங்க்யூடாமா. நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம், உங்க வீட்டில் இருக்க குட்டீஸும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. இப்போ உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம். ஏழாம் அறிவு படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ரெயின்போ கிட்ஸ், நம்ம கிட்ஸ் எல்லாம் சூப்பரா

0: அழைக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: பாண்டிச்சேரி.
0: பாண்டிச்சேரியில இருந்து உங்க பேரு?
1: பாண்டிச்சேரி வெங்கடா நகர்ல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேர் சொல்லுங்கடாமா.
1: புவனேசன்.
0: புவனேசன், ஓகே, சூப்பரா வந்து பேச போறீங்க. என்ன சொல்ல போறீங்க இப்போ? சொல்லுங்க பாக்கலாம்.
1: Tinkle, tinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky.
0: Super! வேறு என்ன சொல்லப் போறீங்க?
1: மெய்யெழுத்துக்கள் பன்னிரண்டு.
0: மெய்யெழுத்துக்கள் பன்னிரண்டா? மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு. உயிரெழுத்துக்கள் தான் பனிரெண்டு இல்ல. உயிரெழுத்துக்கள் என்ன மெய் எழுத்துக்கள்?
1: என்னென்ன
0: பன்னெண்டு எழுத்துக்கள்?
1: யானையில் இளமை பெயர் யானை கன்று.
0: சூப்பர். யானையின் இளமை பெயர் யானை கன்று இல்லையா? நம்ம யானைக்குட்டி யானைக்குட்டி சொல்றோம், தப்பா சொல்லிட்டு இருக்கோம்ல.
1: செம்பருத்தி ரோஜா.
0: செம்பருத்தி ரோஜா.
1: அறுப்பு
0: மீதி நாலு சுவைகள். வாவ், மம்மி அந்த ஆறு சுவைகள்ல சமைச்சு கொடுத்துருக்காங்களா?
1: முள்ளங்கி, முருங்கைக்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், உடலைக்காய், பூசணி, சுவைக்காய்.
0: சூப்பர். இன்னைக்கு நிறைய சொல்லிருக்கீங்க, ரைம்ஸ் சொல்லிட்டீங்க.
1: நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன், ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, பொமகிரனட், கிரேப், பலாப்பழம், அன்னாசி பழம், பயாக்கா, சப்போட்டா பழம், பலாப்பழம், பப்பாயா.
0: சூப்பர் சூப்பர். எனக்கே தெரியுது. சொல்லுங்க.
1: ஜானி, ஜானி, எஸ் பாப்பா, வீட்டில் பாப்பா, தென்னை,
0: No, Papa.
1: No, Papa.
0: Open your mouth.
1: Open your mouth.
0: Super. அழகா வந்து சூப்பரா கலந்துட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க, டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்துறீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள். தேங்க்யூ.
1: தேங்க்யூ. Bye-bye.
0: Bye-bye. இது மாதிரி உங்க வீட்டுல சூப்பரா கலக்கக்கூடிய கிட்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய டேலண்டை இந்த நிகழ்ச்சி மூலமா வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, உடனே கால் பண்ணுங்க 2271760 மதுரையின் 2271770. இது நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ்.
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப்படும்.

0: பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: Stay tuned only on from Rainbow 102.8. நேரம் 3:30 நிமிடம் 33 நொடிகள் கேட்கலாம் என்றென்றும் புன்னகை படத்திலிருந்து பாடல்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
0: அதிரதுல
5: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
6: நேரம் 3:36:48 கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ கிட்ஸ். நம்ம வீட்லயும் நிறைய குட்டீஸ் இருப்பாங்க, நிறைய திறமைகளோட இருப்பாங்க. அந்த மாதிரி குட்டீஸ் இந்த ஷோ மூலமா வெளிக்காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, மற்றொரு எண் 2271770. பாடல் வருது உங்களுக்காக, நண்பன் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
3: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
3: பின்றாங்கப்பா,
5: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
7: என்ன சொல்ற
8: பெருமாள் சத்தியம்,
7: அந்த ஆஞ்சி கொலையும்
8: என்ன தப்பு
7: பண்ணதே நான்
8: தான். வெளியில போக விடுற,
7: வெளியே போக விடுற.
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
0: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 3:43 நிகழ்ச்சியில நீங்களும் கால் பண்ணணும், உங்க வீடு கிட்ஸ் உங்களுடைய டேலண்டை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. பாடல் கேட்கலாம் மரியான் படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
3: எங்க எப்போ?
2: உங்க FM ரெயின்போ புதுவை 102.8
4: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணி

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாரமெல்லாம் ஓடிய ஓட்டம், இன்று கொஞ்சம் ஓய்வுக்கு ஒரு நாட்டம் தாங்க. அலாரசத்தை இல்லாம, கையில அவசரமும் இல்லாம, காலை சூரியன் அழகா சிரிக்க, கையில மனசு மகிழ்ச்சி அப்படி பொங்கிட்டு இருக்க, கையில

0: வெரைட்டியோட சூடா இருக்கு ரேடியோ காதல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா இன்னைக்கு பாடல் மட்டும் இல்லைங்க, கலகலுக்கும் காமெடிக்கும் பஞ்சம் இல்ல. எஸ் சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க கவலை எல்லாம் தூரம் பறக்க வந்தாச்சு. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நானுங்கள் ஆர்ஜே பவானி. நம்ம நிகழ்ச்சியில நம்மளோட சேர்ந்து பயணிக்கு வந்திருக்காங்க நம்மளோட ஆர்ஜே யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
1: நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி.
0: எஸ். சோ ஸ்ரீதேவி நம்மளோட பேச வந்தாச்சு. சோ இன்னைக்கு கட் கேமரோட நிகழ்ச்சியில இக்கச்சக்கமான காமெடிஸ் நமக்காக காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன நம்மளுடைய ஆர்ஜே என்ன சொல்றாங்க?
1: நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும், உங்களுடைய டேலண்டை சூப்பரா வெளிப்படுத்தணும் அப்படின்னு பக்கவா வந்து அந்த ப்ரோக்ராம கேட்டுட்டு அதே மாதிரியே சொல்லுவீங்க அப்படின்னு சில திறமைகள் உங்க கூட வந்து மறைஞ்சிருக்கும் இல்லையா? அவங்கள உடனே கால் பண்ணுங்க 2271176 0 மற்றொரு 2271770.
0: சூப்பர். சோ நீங்க வெளியூர் நேரங்களா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரும் சேர்த்து எழுப்பின மறக்காதீங்க. இது வீக்கெண்ட் ஸ்பெஷல். எஸ், நம்ம ஷோல வந்து வீக்கெண்ட் எல்லாம் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளுமே கட் கேமரா உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சோ நீங்க உங்க டேலண்ட் வெளிப்படுத்துங்க, நாங்க இங்க டைரக்டர் மாதிரி ரெடியா இருக்கோம். இது கட் கேமரா ரோலிங். உங்களுக்கான முதல் டைலாக் இதோ வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. கேட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு சும்மா சூப்பரா பிச்சு உதற போறீங்க. டைலாக் போலாம்.
2: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
0: அதேதாங்க, இதுதான் நான் சொன்ன வாக்கியம். சோ அந்த நான் சொன்ன வாக்கியத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க, கால் பண்ண போறீங்க, ஃப்ரம் ரெயின்போக்கு ஃபன் பண்ண போறோம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இதனுடைய கலர் வந்தாச்சு. பேசல நம்மளுடைய கலரோடு வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க நடக்கிறீங்க?
3: என்ன ஐயப்பன்?
0: ஐயப்பன் சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும். சோ ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்க?
3: இல்ல, நான் ஆப்ல கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு இப்பதான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது.
0: ஆரம்பிச்ச உடனே வந்து சும்மா அமக்கல படுத்திட்டோம் அப்படியா?
2: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
0: கேட்டீங்களா? என்ன பேசிடலாமா?
3: நீங்க செலக்ட் பண்ணிட்டோம்.
1: அடுத்த டயலாக் ரெடியா? நீங்க
3: எத்தனை மணிக்கு சொல்லுங்க, கரெக்டா வந்துடுறேன்.
1: எத்தனை மணிக்கு இல்ல, கட் கேமரா ரோலிங் அடுத்த டயலாக் போடுவோம், நீங்க வந்து அதை கேட்டுட்டும் அப்படியே வந்து பக்கவா வந்து பிளே பண்றதுக்கு ரெடியா?
3: ஓகே ஓகே, ரெடி
1: ரெடியா?
0: இந்த
4: படத்துல முதல் டிக்கெட் மோதிரம்
5: தொழிலதிபர் அவர்களே,
2: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி
0: என்ன ஐயப்பன் சார் டயலாக் கேட்டீங்களா? என்ன பேசிடலாமா?
3: பேசிடலாம்.
0: அங்கங்க கட்டு இருக்குங்க, நீங்க கரெக்டா எழுப்படிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர் ஐயப்பன் சார், ரொம்ப அழகா வந்து நீங்க டெலிவரி பண்ணீங்க டைலாக், அழகா ட்ரை பண்ணிருக்கீங்க.
3: நன்றி
0: நன்றி.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: சோ இப்ப கேட்ட டைலாக் மாதிரி இன்னும் எக்கச்சக்கமா டைலாக்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சோதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி அழகா நீங்க டெலிவரி பண்ண அப்படின்னா மறக்க நைல் பண்ணுங்க. இப்ப ரெயின்போக்கு 2271760220253 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இப்ப ஒரு சிறிய விளம்பரம் இடு வேலை.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: ரோலிங் நிகழ்ச்சி கேட்கொண்டிருக்கும் இந்த நேரம் 4:31 நம்ம நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் வந்து அப்படியே ப்ரோக்ராம கேட்டுட்டு நான் நீ அப்படின்னு போட்டி போட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. நீங்களும் சீக்கிரமா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770.
1: சோ நம்ம ஆஜய் ஸ்ரீதேவி சொல்ல முடிச்சோட நேயர் வந்து கால் பண்ணிட்டாரு. பேசலாம் நேயரோடு. வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
6: நீ சொன்ன இந்த வாக்கியத்தை தஞ்சாவூர் கல்வெட்டுல போய் செதுக்கி வச்சுட்டு பக்கத்திலே நீ உக்காந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஓகே. என்ன
5: சூப்பர் செகண்ட் டே.
6: தேங்க்யூ. இது சொல்லுங்க, கட் கேமரா ரோலிங் சொல்லுங்க.
5: கட் கேமரா ரோலிங் பாத்தீங்களா, நாங்க மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க.
6: தொழிலதிபர் அவர்களே, வருக வருக. தொழிலதிபர்
5: கிடையாது. கேட்டதுல இருந்து நீங்க கரெக்ட்டா வந்து டெலிவரி பண்ணிருக்கீங்க. சூப்பர். அப்ப கம்ப்ளீட் பண்ணவே இல்லையே.
6: போதும், அவ்வளவுதான்.
5: போதும் அவ்வளவுதானா? எனிவே ரொம்ப
1: டைம் ஆகுது, நான் போய் டீ காபி எல்லாம் ரெடி பண்ணனும். வெல்கம். சூப்பர் சூப்பர். தேங்க் யூ. நம்ம நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாமே அழகா பங்கேற்று அவங்களுடைய அழகா நடிப்பு திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சோ நீங்களும் அதே மாதிரி வெளிப்படுத்த முடிச்சுன்னா மறக்காம ரயில் பண்ணுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, நம்முடைய எஃப்எம் ரெயின்போ பொதுவை 102.8 கட்கேமர் ஒளி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அதே நேரத்தில் நம்முடைய முதன்மை அலைவரிசையில் காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. இந்த நாடகத்தில் எழுத்தாக்கம் தெல்லாரு பி பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் கே ஸ்டெல்லா மரிதிமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், வி பிரபாகரன், மயிலாடுதுறைதா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நிகழ்ச்சியை மறக்காம கேட்க முதன்மை அலைவரிசையில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு காப்பிய செல்வி மணிமேகலை. மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங்.
1: நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2271760 மற்றும் 2271770.
0: ஸோ சொல்லி முடித்த உடனே நம்மளோட ஸ்ரீதேவி காலர் வந்தாச்சு, பேசிடலாம் காலரோடு. ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரொம்ப நலமா இருக்கும் சார்.
1: எத்தனை டைலாக் சொல்ல போறீங்க நீங்க?
2: ஆமா மேம், நீங்க என்னவேதான் டைலாக் போட போறீங்க, நான் அதை கேட்டுட்டு தான் பேச போறேன். போடுங்க.
1: அப்ப ஏற்கனவே ரெண்டு டயலாக் போட்டோமே, அதை இப்ப நீங்க சொல்லல. ஃப்ரெஷ்ஷா வேணுமா உங்களுக்கு?
2: இல்ல, ஃப்ரெஷ்ஷா ஒரு டயலாக் கொடுங்க மேம்.
0: ஃப்ரெஷ்ஷா ஒரு டயலாக், சரி கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்.
2: சின்னதா பாத்துக்கொடுங்க.
0: சின்னதா பாத்தீங்களா, நம்மளோட காலரோட ரெக்வஸ்ட் வந்து நம்ம மதிச்சுதான் ஆகணும் சார். அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி டயலாக் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீதேவி கேக்கலாமா?
1: கண்டிப்பா.
3: டேய் தகப்பா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீ கேடி வெடிக்கிற
4: மைசன்
3: சொல்றா,
4: நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணு ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன்.
3: எது
1: கேட்டீங்களா டயலாக?
0: கேளுங்க.

0: அடி படிக்கிற
1: பைசன்
0: சொல்ற
1: நீங்க என்னன்னு சொன்னீங்க அதுக்கு நான் ஒண்ணு ஃபீல் பண்ணல மை டீச்சர் இந்த பிக்ச நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே அதுக்கு தான் ஃபீல் பண்றேன்
0: எது
2: இப்போ தீரா விழுந்ததா உங்களுக்கு
3: எதை பார்த்து தெரியாதுன்னு சொல்லிட்டாரா
2: எதை பார்த்து தெரியாதுன்னு சொல்லிட்டாரா ஐயோ காமெடி சொன்ன குசோ மாறிடுச்சு அதான் பாத்தீங்களே அவருடைய நரை பித்த நரை தலையில இப்ப நானும் பவானியும் தான் நடிக்கணும் போல இப்ப கவுண்டமணி செந்தில் மாதிரி
3: பிரமாதம்
2: என்ன
3: இப்படி கேள்வி பண்ற மைசன் நீங்க என்னமா சொல்றீங்க அதுக்கு ஒண்ணு ஃபீல் பண்ற ஆனா இந்த பித்து நிறைய பார்த்து தெரியாத சொல்லிட்டாங்க அதுக்கு தான் ஃபீல் பண்றேன்
2: அந்த மோதிரமும் செயினும் வாங்குவாங்கல்ல படத்துல
3: போயிட்டு
2: அது வர சூப்பர் கண்ணாடியில வர போட்டுட்டு வர பிரைஸ் வாங்குறதுக்கு எல்லாம் போவாரு லீவ கட் பண்ணிட்டு அதாவது நம்ம நிறைய டைம் பண்ணிருப்போம் இல்லையா ஒர்க் பண்ற இடத்துல வந்து ஏதாவது போய் சொல்லிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நம்ம ரஜினி சாரும் கோண்டமணி சாரும் போயிருப்பாங்க இல்ல படம்
3: பாக்குறதுக்கு இதுக்கே பண்ணிருச்சு அதனால இதோட நன்றி வணக்கம்
4: நன்றி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறோம் அந்த மாதிரி
3: நன்றி
4: ரொம்ப உஷாரா இருக்காங்க இல்லையா டைலாக்ஸ் எல்லாம் போடும்போது இது இது வேணாங்க இது முடிஞ்சிருச்சு எனக்கு டைம் ஆச்சுங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கற மாதிரி அழகா வந்து ஃபன்னா நம்மளோட ஷோவை கொண்டு போயிட்டு இருக்காங்க
2: கண்டிப்பா கண்டிப்பா அவங்க சின்னதா கொடுத்தாலும் சரி பெருசா கொடுத்தாலும் சரி நான் என் திறமைய காட்டியே தீருவேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஆவலோட வந்து கலந்துக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா
4: ஆமா சோ அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு திறமையை வெளிக்காட்டு நினைச்சீங்கன்னா மறக்காம டயல் பண்ணுங்க விளம்பர இடைவேளை
5: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம் புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்
6: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது குறைந்த வட்டியில் கடன் வசதி 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்
5: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in
4: மக்களே வெல்கம் பேக் டு தி ஷோ நேரம் சரியா 4:59 ஆகியாச்சு இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
3: ஏய் தகப்பா நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப ஃபீல் பண்றேன் நான் ஒண்ணு இல்லை என்னை பார்த்து பிச்சைக்காரி நம்ம வயசானவர் இருந்தாங்க அதெல்லாம் கூட நாங்க பித்த நிறைய பார்த்துட்டு என்ன வயசானவன்னு சொல்லிட்டாங்க அதுவும் ரொம்ப ஃபீல் பண்றேன்
2: நீங்க நிஜமாலுமே ஃபீல் பண்றீங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்களோ
4: நைட்டலாவே மாறிட தண்டவாணி சார் பாத்திருக்கீங்களா நாங்க கேட்டுட்டே இருக்கோம்
3: என் கஸ்டமர் பூரா என்ன நிறைய பேரு தாத்தா தாத்தா தான்
2: கூப்பிடுறேன்
4: சூப்பர் சூப்பர்
2: நீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி தாத்தான்னு கூப்பிடும் போது

0: ஃபீல் பண்ண மாட்டேன் மேடம்.
1: ரொம்ப ஸ்போர்ட்டிவா அழகா பேசுனீங்க தான மனுஷன். நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றது. காபி சாப்பிட்டீங்களா சார்? சூப்பர், ரொம்ப அழகா வந்து பேசுனீங்க சார். நன்றி நன்றி.
2: நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு ஃபன் ஃபீலிங்கான ஷோ அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்ஜியோட மட்டும் இல்லைங்க சார், நம்மளுடைய நேயர்கள் நீங்க பங்கெடுத்து அழகா உங்களுடைய திறமையை வெளிக்காட்டும் போதுதான் அந்த நிகழ்ச்சி ரொம்ப ஃபன்ஃபுல்லா இருக்கு. சோ அந்த வகையில இப்ப நேயர் வந்துட்டு இருக்காரு, பேசிடலாம் நேயரோட. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து?
3: வாழப்பட்டாமலை கலா பேசுறேன் மேம். இருவரும் நலமா?
1: சூப்பர்.
2: நலம்.
1: கலா மேம் வந்து எத்தனை டயலாக் இப்ப அது இது ட்ரையல் பாக்க போறீங்க நீங்க?
3: நான் ட்ரைன் பண்ற மேம். இவ்வளவு நல்லா இருந்துடும் பேசுங்க.
1: ஓ, அதுக்காக
2: பேசுவோம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. இப்போ கலா மேடம் என்ன டயலாக் சொல்ல போறீங்க?
3: முதல் டிக்கெட் வாங்கினேன் செயினும்
2: தொழிலதிர்வு சாந்தி தெரியவர்களே வருக.
1: என்ன அங்க காஃபி கொதிச்சிட்டே இருதா? வடிகட்டணுமா போயிட்டு சீக்கிரமா? மேக்கப் பண்றீங்க அப்பனா? சீக்கிரம் ஓகே. கட் கேமரா ரோலிங்.
3: டேய் தகப்பா, இப்ப என்ன சொல்லிட்டு நீ கேள்வி கேட்டீங்க? மை சன், நீங்க சொன்னதுக்காக நான் ஃபீல் பண்ணல. மை டீச்சர் சித்தனைய பார்த்து தெரியவன் சொல்லிட்டாங்க, அதுக்குதான் ஃபீல் பண்றேன்.
2: நம்ம நேயர்கள் ரொம்ப அழகாவே நிகழ்ச்சியில பங்கேற்று அவங்களுக்கு கொடுத்த அழகான டயலாக்ஸ் வந்து சூப்பர் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி நீங்களும் உங்க திறமையை வெளிக்காட்டு நினைச்சுக்கணும், மறக்காம டயல் பண்ணுங்க. 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க வெளியூர் நேர்கள் வந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பர் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. பரிசு எவ்வளவு இடைவெளி.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய முதன்மை அலைவரிசையில் கனிந்த வாழ்வு. கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பி சந்திரமோகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய முதன்மை அலைவரிசையில் கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரேவன புதுபை 102.8. இது
1: கேமரா ரோலிங்.
0: வாங்க, ஸோ நிகழ்ச்சியிலே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து டைரக்டாக மாறி நிறைய டைலாக்ஸ் உங்களுக்காக ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் ரொம்ப அழகாக உங்களோட திரும்ப வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாமா ஸ்ரீதேவி?
1: கண்டிப்பாக. வணக்கம்.
2: வணக்கம் இரக்கை அன்பு தோழிகளுக்கும், மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
1: சூப்பரா இருக்கும் மேம்,
0: சூப்பரா இருக்கும் மேம். தேங்க்யூ.
1: ரெடியா நீங்க?
2: ரெடி மேம், ரெடி.
1: ஓகே, எத்தனை டைலாக் சொல்ல போறீங்க?
2: ஏதோ ரெண்டு டைலாக் சொல்றேன், அந்த நடுவில் போட்டதா இருந்தாலும் நீங்க

0: பேசுவீங்க
1: தஞ்சாவூர்
2: கோயில்ல கல்வெட்டுல ஏறி பக்கத்துல உட்காந்துட்டு பின்னாடி வர சந்தேகங்களை பார்த்து படிச்சு நல்லா தெரிஞ்சுப்பாங்க.
0: சூப்பர். செகண்ட் நான் சொல்றேன்,
2: எங்களுக்கு கை தட்டில குடுத்துருங்க மேம், அப்பதான் எங்களுக்கு
1: அப்ரிசியேஷன் கிடைச்சே ஆகணும் இல்லையா? சோ ஓகே, வாழ்த்துக்கள். ஆமா, கை தட்டலோட அடுத்த டயலாக் உங்களுக்கு. கட் கேமரா ரோலிங்.
2: என்ன தகப்பா நீலி கண்ணீர் வடிக்கிற, என்னென்னமோ சொன்ன, அதெல்லாம் என்னால பொறுத்துக்கிட்டேன். ஆனா எந்த பிச்சை நிறைய பார்த்து பெரியவர் சொல்லிட்டாங்க மைசன், அதான் என்னால தாங்க முடியல.
1: தாங்க முடியலையே, என்ன பண்றது, பித்தை நிறைய பெருசா
2: ஒரு டைலாக் போட்டீங்களா, இந்த முதல் பரிசுக்கு
1: ரெண்டாவது
2: பரிசுக்கு ரெண்டாவது பரிசுக்கு மோதிரமோ தொழிலதிபர் அப்படின்னு சொன்னீங்க இல்ல மேம், அதுல நடுவுல இன்னும் கொஞ்சம் வருங்க பாருங்க, அது நல்லா இருக்கும். நீங்க இங்க வரத சொல்லவே இல்ல மேம்
1: அப்படின்னு,
2: நீங்க கூட தான் சொல்லல, நீங்க வரதுன்னு தெரிஞ்ச நாங்களும் வந்திருக்க மாட்டேன். நல்லா
1: இருக்கும், ரொம்ப தைரியம். இந்த ஓட்ட கண்ணாடி வச்சு நீ எப்படிதான் நிக்கிறியோ,
2: நல்லா இருக்கும் அந்த டைலாக். அது கொஞ்சம் இருக்கிறது வரல, இருந்தாலும் போன வாரம் போட்ட டைலாக் மட்டும் ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன் மேம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஓகே ஐயா, இது வீரநெஞ்ச மண்ணு, வீரநெஞ்ச மண்ணு. இது என்ன மண்ணுல என்ன கோதுமை விலையும் நெல்லு விலையும் புல்லு விலையும் வெங்காய விலையும் வெள்ளப்புள்ளி விலையும் எங்கய்யா வீர விலையும் மனசுல தங்கையா வீர விலையும். இதே தமிழ் சார் போட்டார் போன வாரம்.
0: நாங்க எந்த வாரம் எதை போட்டாலும் வந்து பக்கவா சொல்லுவோம்ல அப்படின்னு.
1: நேயர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வாரமும் ஏன் ஒவ்வொரு நாளும் அழகா பிளே பண்ற ஒவ்வொரு டைலாகையும் கேட்டுட்டு பாத்தீங்களா, இது வந்து இந்த ஆர்ஜி பிளே பண்ணாங்க, இதை நான் சொல்றேன், அன்னைக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. சோ ஒவ்வொரு நாளும் அவங்க டைலாக்ஸ் எல்லாம் அழகா ப்ரிப்பேர் பண்ணி வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னு நினைச்சுக்கலாம். இருக்காம டயல் பண்ணுங்க 2271760 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின் புதுவை 102.8 லிங்க் கேட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலி நிகழ்ச்சி. ஸோ நம்ம நிகழ்ச்சியில நம்மளுடைய நேயர்கள் எல்லாம் சொன்னது என்னன்னா, டைலாக் இன்னொரு முறை பிளே பண்ணுங்க, நாங்கள் கேட்டு சூப்பரா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அந்த டைலாக் பிளே பண்ணிடலாம் ஸ்ரீதேவி. இப்போ டைலாக் அவங்களுக்காக.
1: ரெண்டாவது டிக்கெட் வாங்கின ஒரு கோல்டு மோதிரம் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன்.
2: தொழிலதிபர் அவர்களே,
1: எவன்டா தொழிலதிபர், சீக்கிரமா வந்து மோதிரத்தின் செய்தி கொடுக்கறா. அதடா நாட்டுல இந்த தொழிலதிபருங்க தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி வைக்கிறவன், குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர்.
2: சாந்தி தேவி அவர்களே, வருக வருக.
0: ஸோ நேயர் விருப்பம் மாதிரி நம்மளுடைய டைலாக பிளே பண்ணியாச்சு. நேரம் சரியா 4:39 ஆகியாச்சு. கேமரா ரோலிங் நிகழ்ச்சி நம்ம கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம்.
3: வணக்கம். இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க இருவரும்?
4: சூப்பரா இருக்கும் கலைவாணி மேம்.
3: டைலாக் எல்லாம் சூப்பரா இருக்குங்க மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
3: ஒரு
0: பக்கம் ரெயின்போல பாட்டு கேட்டுக்கிட்டு பக்கம் வேலை செய்யுது, என்ன ஒரு சுகம்
3: அப்படின்னு. கஷ்டமே தெரியாது.
0: என்ன பேசிடலாமா?
4: எத்தனை டைலாக் முதல்ல நீங்க டெலிவரி பண்ண போறீங்க?
3: மேம் எல்லா டைலாகும் தெரியும் மேம், சொல்றேன் மேம். தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தப்பா இருந்தா மன்னிச்சிட்டீங்க.
4: இது வந்து மார்க்லாம் நாங்க போடலப்பா. நீங்க வந்து வந்து பக்காவா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க.
0: செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணுவோம்.
4: ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிடுவோம் உங்களை.
3: சரி ஓகேங்க,
4: ஸ்டார்ட் பண்ணலாமா?
3: ஓகேங்க மேம்.
4: கட் கேமரா ரோலிங்.
3: நீங்க சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோவில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு அப்படியே பக்கத்துலயே உக்காந்துக்குவோம். உங்களுக்கு பின்னாடி வர சந்ததி சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
0: அதே தெளிவோட செகண்ட் டயலாக்கு போயிடலாம். கட் கேமரா ரோலே.
3: இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்குறவங்களுக்கு கோல்டு செயினா, அப்புறம் ரெண்டாவது டிக்கெட் வாங்குறவங்களுக்கு வந்து கோல்டு மோதிரமா, மோதிரம் தர போறாங்களாம். தொழில் அதிபர்களே வருக வருக. எவன்டா அவன் தொழில் அதிபர்? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் சைனையும் குடுங்கடா. அடா அடா அடா, இந்த நாட்டுல தொழில் அதிபர்கள் தொல்ல தாங்க முடியலப்பா.

0: அவர் எதுக்கு ஃபீல் பண்ணாரு ரொம்ப?
1: டே தகப்பா, இப்ப என்னடா சொல்லிட்டேன்னு நீலி கண்ணீர் வடிக்கிறேன். நீங்க என்ன என்னமோ சொல்லுங்க, அதுக்கெல்லாம் நான் ஒண்ணு ஃபீல் பண்ணல மைட்டி.

0: அவர் எதுக்கு ஃபீல் பண்ணாரு ரொம்ப?
1: டே தகப்பா, இப்ப என்னடா சொல்லிட்டேன்னு நீலி கண்ணீர்
0: வடிக்கிறேன்.
1: நீங்க என்ன சொல்லுங்க, அதுக்குலாம் நான் ஒண்ணு ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த
2: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி
3: என்ன டைலாக் கேட்டாச்சா?
1: அவர் சொல்லும் போது புரியாது, நம்ம வீட்டுக்கு போனாதான் புரியும்.
3: ஆமா,
0: ரொம்ப அழகா வந்து டெலிவரி பண்ணீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள். ஓகேங்களா?
1: நன்றி
3: நன்றி. ஒவ்வொரு நேயரும் வந்து அவங்க திறமையை அழகா வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. நிறைய டைலாக்ஸ் அழகா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களோட ஓன் வேற டெலிவரி பண்ணும்போது அழகா இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு டைலாக்கும் கேட்கும் போது அப்படியே அந்த நடிகரை வந்து எப்படியாவது முன்னாடி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ண ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 2 7 1 7 6 0 2 2 7 1 7 7 0 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேரத்தில் இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. நேர்லே நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில புதுச்சேரி வாதானூர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: ஹாய் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் ரசிச்சுட்டு இருக்கீங்க. கற்கேமா ரோலி நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட நேயர்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச டைலாக்ஸ் ஆனாலும் சரி, ஸோ நாங்கள் ப்ளே பண்ண டைலாக்ஸ் ஆனாலும் சரி, அழகாக நீங்கள் வந்து டெலிவரி பண்ண அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2 2 7 1 7 6 0 2 2 7 1 7 7 0 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வெளியூர் நேரத்தில் வந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. என்னதான் வாரம் முழுக்க வேக வேகமாக ஓடிட்டு இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அழகாக வந்து ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நம்ம எஃப்எம் ரெயின்போ ரேடியோ உள்ள அழகான பாடல்களை கேட்டுக்கிட்டு நாமளே நம்மளுடைய குரலை வந்து கேட்டு ரசிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த குரலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிக்கணும்னு மறக்காமல் நாங்கள் எஃப்எம் ரெயின்போ புது 102.8 கட்கேமரோ நிகழ்ச்சியில் மறக்காமல் பங்கெடுத்துக்கோங்க.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 4:54 நிமிடம் 44 நொடிகள். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா நம்ம நேயர்கள்லாம் வந்து கலந்துகிட்டு பக்கவா வந்து டயலாக் எல்லாம் டெலிவரி பண்ணாங்க இல்ல பவானி?
2: ஆமா கண்டிப்பா. சோ ஒவ்வொரு நேயருமே வந்து அவங்களுடைய அழகான குரல்ல ஒவ்வொரு டயலாக்கா சொல்லும் போது மடடாடா இந்த ஷோ வந்து இன்னும் ஃபன்னா கொண்டு போயிட்டு இருக்க காரணமே நம்மளோட நேயர்கள் தான் அப்படிங்கறது நல்லா தெளிவாவே தெரிஞ்சிச்சு இந்த குரலை கேட்கும் பொழுது.
1: அது இல்லாம ரொம்ப ஸ்போர்ட்டிவா வர பேசினாங்க. நிறைய பேர் வந்து ஜாலியா வந்து தப்ப வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து எடுத்துட்டாங்க.
2: என்ன சொன்னாலும் ஜாலியா எடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். ரொம்ப இயல்பா பேசும்போது இன்னும் கேட்கவே ரொம்ப அழகா இருந்தது.
1: அனைத்து நேயர்களுக்கும் ரெயின்போவின் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அவங்களுக்கு சூப்பரா டெலிவரி பண்ணதுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. சோ நிகழ்ச்சி நிறைய சூப்பரான பாடல் வருது, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததாக நம்மளுடைய அலையோடு விளையாட நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும். சோ நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜிஸ் வந்து பீச்சுக்கு போயிட்டாங்க. சோ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம பைக் எடுங்க, பீச்சுக்கு போங்க, ஃபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அலையோடு விளையாட நிகழ்ச்சி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஆர்ஜே அப்படின்னு நானும் அவ்வளோ அவங்கள மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க நிறைய கேம்ஸோட நிறைய லிசர்ஸ் கிட்ட பேச போறாங்க. இந்த ஷோ ஃபுல்லா ரொம்ப ஜாலியா ஃபன்னா போகுது. கேட்கலாம் யார் எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு.
2: நம்ம மெரினா பீச்சில் இருந்துதான் வந்து போக போகுது. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.

0: பயங்கரமா வந்து கலாட்டா பண்றது யாரும் பேச விட்டு பாருங்க இருக்கிறதா
1: தெரியுங்க
0: பட்டம் விடுறோம்ல அடிக்கடி பேர் நடிச்சுறாங்க வந்து எல்லாரும் நல்ல பிள்ளையா மேம் எங்களை கொஞ்சம் படிக்கிறோம் மேம் எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பா என்ன பேட்டைகள் எல்லாம் பண்ணுவீங்க
1: நாமுக்கு
0: தெரியாது அப்படி கிட்டு போது பாவமா முடிச்சு மேம் இந்த புக்க பாக்கணும்னாலும் இப்படிதான் சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி
1: கணக்கே
0: கிடையாதுங்க ஒரு லிஸ்ட் போட்டாக்கா ஒரு வருஷத்துக்கு போகும்
1: ஆமா
0: நீங்க எப்படி ரொம்ப சாதுவா நாள் இல்ல நான் வீட்டுல செம்ம அம்மசம் பண்ணுவேன் வெளில போன மட்டும் கொஞ்சம் டீசென்ட் ஆயிடுவேன் நாங்க இப்பதான் இப்பதான் ஒரு நடிகரை நடிகை இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன் கரெக்டா நம்ம முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லவே
2: தேவ
0: யாராவது அடி வாங்கும்போது அடி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பாத்து ரசிக்க கிளம்புங்க சம்பவம் இருக்குது அப்படின்னு போயிட்டு போயிட்டு எப்போ நல்ல வேலை போயிட்டாங்க இந்த நம்பர் அப்புறம் வேணாம் ஒரு கேம் ஷோ நாங்க வந்து கண்டக்ட் பண்றோம் என்ன அப்படின்னாக்கா ஒரு நம்பர் சொல்லுவோம் அதை வந்து நீங்க வந்து ரிவர்ஸ்ல சொல்லணும் நடுவுல யாரு நிறுத்துறாங்களோ திடீர்னு நான் வேற ஒருத்தன் கிட்ட கேட்பா நீங்க அதுல இருந்து வந்து ரிவர்ஸ்ல சொல்லணும் சரியா இவர் மட்டும் ரொம்ப கல்யாணம் பாவமா
1: இருக்கிறேன்
0: வர மாட்டேன் சரிங்க வச்சு வண்டிங்க பேச வரைக்கும் வண்டிங்க அடுத்து நாங்க கும்பல கைக்கு வாங்கிட்டு
2: அர்ஜுன்
0: அர்ஜுன் அப்படின்னு அர்ஜுன் அப்படின்னு

0: ஒரு பாட்டு கஷ்டம் ஏதாவது பாட்டு பாத்தீங்களா பாட்டு வரீங்களா பாத்தீங்களா
1: விண்வெளியிலேயே ஃபுல்லா எந்த படமும் வரும் சந்திராயனா.

0: என்ன இருக்கும் நடு லைன் சொல்லு அந்த பாட்டு என்ன பாட்டு அதுன்றத கண்டுபிடிச்சேன் மறுபடியும் மாத்தி விடுறாங்க என்னால முடியல. ஓகே ரொம்ப சூப்பரா ஜாலியா வந்து வந்துருந்தீங்க, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண. நீங்க வந்து இப்ப வந்து எந்த வாரத்துக்காக வந்தீங்க? ஜாலியா விளையாடுறதுக்காக, சுத்தம் பண்றதுக்காக வந்து அந்த வாரத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே தொடர்ந்து பேசலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.
1: விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

நேரம் 5:19:23 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது அலையோடு விளையாடு. நம்ம பாரதி தான் ரொம்ப சூப்பரா நிறைய ஃபன் கேம்ஸோட நேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேர்கிட்ட பேசிடலாம்.

0: நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். வித்தியாசமா இருக்கு. யார் வச்சது? கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க செட்டப் பண்ணாங்களா இல்ல அவங்க செட்டப் பண்ணாங்களா, யாரு தப்பு பண்ணாங்கன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா
1: இருக்கு.
0: இப்ப நாங்களும் ஐடென்டிஃபை பண்ணனும், ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஓகே, இப்ப நீங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டு கண்ண வேற ஒரு ஒருத்தவங்க போயிருக்க.
1: எங்க அம்மா பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு பால் குடுத்துட்டு திரும்ப இவங்களுக்கே பால் குடுத்துருவாங்க. பத்தியா கத்திரிக்கிறாங்க, ஏன் பால் குடிச்சு அனுப்பிச்சுக்கிறாங்க? ஆனா ரெண்டு பேரும் பால்
0: குடிச்சேன். ரெண்டு பேரும் யூஸ் பண்ணா ஒருத்தர் பேர்தான் யூஸ் பண்ணுவேன். அவங்க வந்து வேற பேரா இருந்தாலும் வந்துருவாங்க. என்னையா குடுத்துறேன் அப்படின்னு.

0: இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்பதான் வாயில வரும் ரெண்டு டைம்ல என்ன மண் அந்த டைம்ல இருந்தாக்கா அவ பூச்சாவே இல்லாட்டாலும் வந்து கேப்பா என்ன மண். அதே மாதிரி அந்த டைம்ல உங்களுக்கு தெரியுமா வேற ஒருத்தவங்க தான் வரமா? ஆஹ் தெரியும், அது வந்து ஈஸியா. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். இப்ப வீட்டுக்கு விருந்தாளிதான் வரும்பொழுது அவங்க எல்லாம் பயங்கரமா
1: அவங்க எல்லாம் தெரியாதுதான் சொல்லுவாங்க.
0: சரி, நீங்க எப்படி தப்பா சொல்லுங்க. 767, 768, 765, 764, 765. நான் வந்து ஒரு படத்தோட பேரை இங்கிலீஷ்ல சொல்லுவேன், சரியா? அத வந்து தமிழ்ல நீங்க சொல்லலாம். ட்ரை பண்றீங்களா? பிரதர் தமிழ் பண்ணலாம் சார். பிரதர் மவுண்டைன், பிரதர் மவுண்டைன், பிரதர்னா
2: தம்பி.
0: அதுல வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்கள் அப்படியே உங்களால எவ்வளவு முடியுதோ நீங்க வந்து சொல்லுங்க. படத்தோட பேரே வந்து பாட்டுலயும் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஐந்து பாடல்கள் இல்ல மூணு பாடல்கள். அண்ணாமலை படமே அண்ணாமலை அதுலயே வருது இல்ல, அந்த படத்துலயும் அந்த பாட்டும் வரணும். கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பேசலாம். உங்க புதுவை 102.7 நோர்கள் தேடி ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: இது கிடைக்குமா?
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேரம் 5:29 மடம் 10 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது அலையோடு விளையாடு.
6: மாட்டீங்களா?
5: மாட்டின அனுபவங்கள்லாம் இருக்கா? நிறைய இருக்கு. யாரு என்ன மாட்டிருக்கீங்க? தப்பு பண்ணி ஃபர்ஸ்ட் மாட்டி திட்டு வாங்க ஆள் யாரு? யாரால யாரு மாட்டினீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. யாரால யாரு மாட்டினீங்க? யாரு மாட்டினீங்க? கிளாஸ்ல ஸ்கூல்ல கேக்குறேன். கிளாஸ் எடுத்து சொல்ல மாட்டீங்க. இதுல வந்து யாரு மாட்டணுங்க அப்படின்னு கேக்குறேன். சரி, மாட்டிக்கிட்டீங்க. அதுல எஸ்கேப் ஆகிறதுக்கு போய் சொல்லிருக்கீங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டு வரேன். ஓகேவா? ரெடியா? ரெடியா? 7 7 8

முன்னாடி பயங்கரமா அடிச்சு போறீங்க.

0: விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: அலையோடு விளையாடு நேரம் 5:42 27 நொடிகள். நம்மளுடைய பாரதி தான் இன்னைக்கு பீச் இருந்து பயங்கரமா நெயில் கூட ஃபன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ.

0: நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நேரம் 5:42:27 நொடிகள். நம்மளுடைய பாரதி தான் இன்னைக்கு பீச் இருந்து பயங்கரமா நெல் கூட ஃபன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹாய் ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்,
2: பேர் சொல்லுங்க. மண்டைய வாயில ஸ்வீட்டையா ரெண்டுமே அந்த மாதிரி அடிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கா? நிறைய இருக்கா உங்களுக்கு?

பாட்டு

0: ஒரு ஸ்பீட் நான் இப்ப சொல்றேன், அதுல வரக்கூடிய ஒரு 5 பாடல்கள் நீங்க வந்து பாட போறீங்க. உங்களுக்கான தீம் வந்து கடல், கடல்ல வரக்கூடிய ஒரு 5 பாடல்கள் எங்களுக்காக நீங்க வந்து சொல்ல சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் நாங்க வந்து பாட்டு எது கொடுத்தாலும் அப்படியே பக்காவா பண்ணிடுவோம் சொல்லிட்டு பண்ணிட்டீங்க. இப்ப இங்கிலீஷ்ல வந்து ஒரு படத்தோட பேரை சொல்றேன், தமிழ்ல அது என்ன படம் அப்படின்றத நீங்க வந்து பங்கப்படுறீங்க. எ கூல் பிரீஸ் ஆஃப் லவ் சில்லுன்னு ஒரு காதல் கிட்டத்தட்ட நீங்க சொல்லிட்டு என்னதான் பண்றது, அடுத்தது குழுவே நல்லா கொடுக்க முடியாது போல இருக்கேன். எல்லாம் அது எப்படி அந்த மாதிரிலாம் கட்டிடக்குன்னு சொல்லுவேன். ஆனா கரெக்டா சினிமா பத்தி எது கேட்டாலும் சொல்லுவேன் கரெக்டா. நீங்க வந்து சொல்லும்போதே நான் தெரிஞ்சுக்கேன்,
1: நல்லா படிப்பேன் எல்லா சின்ன
0: நல்லா. சரி ஓகே, அடுத்ததான் ஏன் சொல்றதே நான் வந்து மறந்துட்டேன். நான் வந்து ஒரு டூ தர் அந்த ஒரு படத்தாட்டுவாங்க. அப்புறம் அந்த படத்துல அந்த ஸ்ரீகள் ஆறுலாம் அதுதான் சினிமா பத்தி எதிக்கிறாலும் கட்டிட்டு பதில் சொல்லுங்க. அதான் மறக்கவே முடியாத ஒரு நாங்க வந்து ஃபேமிலியோட வெளியில போறோம் அப்படின்னா எங்க சொல்லுங்க. எல்லாருமே மறக்கவும் முடியாத அனுபவம்
1: சொல்லி
0: அனுபவித்தாங்களோ தெரியல. அங்க போய் அடி வாங்கினீங்களா? செலவாகும் உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நீந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.
2: விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சைவோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா? இது ஓகே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.
4: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: நேரம் 6:01 கேட்டுக்கொண்டிருப்பது அலையோடு விளையாடு. ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாரதியும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நேர்களும் ரொம்ப சூப்பரா வந்து ஜாலியா அதை எடுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. கேட்டுடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம் அவங்க கூட. வணக்கம். வணக்கம் நித்யா.
2: எப்படின்னு தெரியுமா 15 அப்படின்னா 14, 13, 12. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? கம்மியாவே கேக்குறேன் சரியா?
3: 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 14.

0: வாய திறந்து வந்து சொல்லணும். நீங்க தலையாட்டினா வெளியில கேட்காது. அடி வாங்குவீங்களா?
1: வாங்குவேன்.
0: யார் அடி வாங்குவா? அதிகமா
1: அம்மா கிட்ட. அம்மா கிட்டதான் அடி வாங்குவீங்க.
0: நீங்க தப்பு பண்ணாதானே அடி வாங்குவீங்க. அப்ப நீங்க தப்பு பண்ணக்கூடாது. வாய திறந்து சொல்லுங்க.
1: ஆமா
0: ஆமா ஆமா. ஓகே, சூப்பரா பேசுறீங்க. நன்றி சுஜி.
1: ஓகே ஓகே, இன்னைக்கு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இங்க வந்து கிளைமேட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர கிளவுடியா, அப்படியே ஒரு பயங்கர வந்து டார்க் ஸ்கைலாம் வந்து அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு. மட்டத்து சட்டி நல்ல மழைதான் அப்படின்னு நினைக்கிறேன். சீத்தோட நான் கிளம்புற நேரமும் வந்தாச்சு. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.
2: பாடல் கேட்கலாம் ஜில்லா படத்திலிருந்து.

0: இது ஓகே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT, all banking services right at my fingertips.
2: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
3: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
4: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
3: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
4: எச்சரிக்கையாக இருங்க.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் தொழில் தொடங்கி முன்னேறி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. நம்பகத்தன்மையே பத்திரிகையின் முக்கிய நெறி என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இளைஞர்களை போதைப் பழக்கத்திலிருந்து விடுவிக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சியை உருவாக்க முன்வருமாறு சமூக ஆர்வலர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இன்று காலை ஆகாஷ்வாணியில் நடைபெற்ற மன் கி பாத் நிகழ்ச்சியில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவர் தமது உரையில் போதை இல்லாத இந்தியாவை உருவாக்குவதே நமது நோக்கம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். உடல்நலத்தில் அக்கறை செலுத்தும்படி இளைஞர்களை அவர் கேட்டுக் கொண்டார். போதையின் பிடியில் தனிநபர் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பணியில் இசையமைப்பாளர்களும் எழுத்தாளர்களும் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து விடுவிக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சிகளை உருவாக்க முன்வரும்படி அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் தொழில் தொடங்கி முன்னேறி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு நகரங்களின் சாலைகளில் சிறு சிறு பொருட்களை விற்பனை செய்யும் பணியில் லட்சக்கணக்கான பெண்கள் ஈடுபட்டு வருவதை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இவர்களுக்காக பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் குறித்து அவர் விளக்கி கூறினார். நாடு முழுவதும் இத்திட்டத்தின் மூலம் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தில் பயனடைவோர் 46% பேர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார்.

0: பெண் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும் என்று கூறிய அவர், அத்துடன் குழந்தைகளின் கல்வி, வீட்டின் தேவைகள் நிறைவு பெறும் என்றும் தெரிவித்தார். தூய்மை குறித்து தமது உரையில் குறிப்பிட்ட பிரதமர், தூய்மைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க குணம் உண்டு என்று கூறினார். ஓரிடத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற உறுதி மக்களின் சொந்த அர்ப்பணிப்பாக மாறும்போது அது அந்த இடத்தின் அடையாளத்தையே முற்றிலுமாக மாற்றிவிடுகிறது என்றும் அவர் கூறினார். தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் உள்ளூரில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கி ஊக்குவிக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வீடுகள் தோறும் தீபாவளியை முன்னிட்டு மண்ணிலான அகல் விளக்குகளை வாங்கி ஏற்றும்படி அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் தேசத்தின் ஏதோ ஒரு மூலையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். அவகேடோ பழ சாகுபடியில் சாதனை படைத்து வரும் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி திரு சந்திரசேகரனுக்கு அவர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய பிரதமர் தமது உரையின் தொடக்கத்தில் மும்பையைச் சேர்ந்த திரு கிருஷ்ண சேஷாத்ரி என்பவர் உருவாக்கியுள்ள www.bharatrajya.com என்ற வலைதளம் குறித்து பெருமையாக குறிப்பிட்டார். பாரதத்தின் எந்த பகுதியில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பதை மிக சுலபமாக இந்த வலைதளம் மூலம் தெரிந்து கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இந்த வலைதளத்தை உருவாக்கிய திரு கிருஷ்ண சேஷாத்ரி உடனும் அவர் உரையாடினார். அப்போது இந்திய வரலாற்றில் இடம்பிடித்த மூன்று பெயர்களுடன் பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் யார் யாருடன் பேசுவீர்கள் என பிரதமர் கேட்டார். மூவரில் முதலாவதாக மாமன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுடன் பேச விரும்புவதாக அவர் தெரிவித்தார். இரண்டாவது ஆளுமையான பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தால் அதிகபட்சம் இரண்டு மூன்று வரிகளில் படித்து முடிச்செல்லாம். அதே ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர்தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார். மூன்றாவது ஆளுமை என்று பார்த்தால் அவர் ஒரு பெண், ஒடிசாவைச் சேர்ந்த திரிபுவன் மகாதேவி ஆகியோருடன் பேச விரும்புவதாக கிருஷ்ணா தெரிவித்தார். இவரின் முயற்சி வரலாற்றுத் துறையினருக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று பிரதமர் தெரிவித்தார். இன்று நாட்டின் மகள்களின் கனவு பயணம் பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் இருந்து இதுபோன்ற கனவுகளை வளர்க்கும் ஆயிரக்கணக்கான மகள்களை இந்தியா ஒன்றிணைக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த முயற்சிக்கு விஷன் சக்தி சாட் என பெயரிடப்பட்டுள்ளது என்றும், இதன் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத் துறையை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த மாதம் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள கௌதம் புத்தா பல்கலைக்கழகத்தில் சக்தி சாட்சி திட்டத்தின் இரண்டாம் கட்ட முன்னேற்றம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தேசிய கைத்தறி தினம், வெள்ளையினை வெளியேறு இயக்க ஆண்டு விழா, பிரிவினையின் கொடூரங்கள் நினைவு தினம் போன்றவை இம்மாதத்தில் நினைவு கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஹர்கர் மூவர்ண கொடி பிரச்சாரம் இந்த உணர்வை மேலும் வலுப்படுத்துகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். 4 நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரது பயணத்தின் முதல் கட்டமாக தாஷ்கண்ட் நகருக்கு சென்றார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோ அவரை நேரில் வரவேற்றார். இரு நாட்டு தலைவர்களும் அந்நாட்டு சுதந்திர நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: உஸ்பெகிஸ்தான் அதிபரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளில் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் இன்று சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பொருளாதாரம், உயர்கல்வி, சுற்றுச்சூழல் போன்ற துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. இரு நாடுகளின் வியூக கூட்டாண்மையின் 15வது ஆண்டு நிறைவும் உஸ்பெகிஸ்தானின் 35வது சுதந்திர ஆண்டு நிறைவும் ஒரே நாளில் அமைவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார். செப்டம்பர் 1 வரும் உஸ்பெகிஸ்தான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் அதிபர் அந்நாட்டின் உயரிய விருதை இன்று தாஷ்கண்டில் வழங்கினார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடி சமூக வலைதள பதிவில் இந்த விருதை பெறுவதில் தாம் பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ளார். தமது உஸ்பெகிஸ்தான் பயணத்தை தொடர்ந்து கிர்கிஸ்தான் செல்லும் பிரதமர் நாளை ஷாங்காய் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.

0: செய்திகள் தொடர்கின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பக் கழகத்தின் ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து 18 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மற்றும் பல அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். நம்பகத்தன்மையே பத்திரிகையின் முக்கிய நெறி என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கேரள மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர் ஆலப்புழாவில் கௌமுதி நாளிதழின் 115வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களை அவர் தொடக்கி வைத்தார். மேலும் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நெறிமுறைகளை கைவிடாமல் பத்திரிகை துறையில் பணியாற்றி வரும் கேரள கௌமுதிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து கேரளாவின் ஆரன் முலா படகு போட்டியையும் அவர் தொடக்கி வைத்தார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார கொண்டாட்டங்களின் நிறைவு ஊர்வலத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. மேலும் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளுக்கு உதவுவதற்காக தொழில்நுட்ப குழுக்கள், தடவியல் நிபுணர்கள் மற்றும் உபகரணங்களையும் இந்தியா அனுப்பியுள்ளது. இதுகுறித்து மேலும் தகவல்கள்.
1: 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்தியாவின் 4வது விமானம் இன்று நேபாளம் சென்றுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சார்பில் தடயவியல் நிபுணர்களையும் டிஎன்ஏ பகுப்பாய்விற்கான உபகரணங்களையும் போர்வைகள், உறங்கும் பைகள், தார்பாய்கள், சுகாதார பெட்டிகள் உள்ள நிவாரணப் பொருட்களும் அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் 230 அடி நீளமுள்ள பாலத்தை கட்டுவதற்கான உபகரணங்களும் 16 லாரிகளில் அனுப்பப்பட்டுள்ளன. இமயமலை சுனாமி என அழைக்கப்படும் பேரழிவு வெள்ள அபாயத்தால் உருக்குலைந்த நேபாளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 768 அதிகரித்துள்ளது. 5வது நாளாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் 2500 மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கி மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க 15,000 வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் தமது உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வெகுவாக பாராட்டியுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் தொழில் தொடங்கி முன்னேறி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. நம்பகத்தன்மையே பத்திரிகையின் முக்கிய நெறி என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: எங்க இருக்க?
3: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
2: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசில எந்த மாற்றமும் இல்லைன்னா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
4: மத்த சேஞ்சஸ்க்கு
2: வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
4: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
2: RBI சொல்கிறது
5: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, நேரம் சரி 6:42. இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி. இந்த மனம் விரும்ப நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்சப்பட்ட நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கணும் நினைச்சுக்கணும். போன் இடங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேரத்தில் இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரி 6:29 நிமிடம் 8 நொடிகளை. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்பதே நிகழ்ச்சி. சொன்ன நம்ம நிகழ்ச்சியில காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் சொல்லுங்க ப்ளே பண்ணலாம் உங்களுக்காக?
1: கண்டிப்பா
0: உங்களுக்காக ப்ளே பண்ணிடுறோம். மதுஸ்ரீ மற்றும் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: தேங்க்யூ சோ மச். பை பை.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மனம் விரும்புத நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். கலர் வெயிட் பண்ற பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன் மேம்.
1: கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கும் சார். சோ இந்த நிகழ்வோட நம்ம போலாம். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே கேட்டு ரசிக்கட்டும்.
2: எல்லாருக்கும் இருக்கு மாதிரி ஒரு பாடல் தான் பள்ளிக்கூடம்ன்ற திரைப்படம். இந்த நிமிடம் நிமிடம் ஆகட்டும் எல்லாருக்கும்.
1: ரொம்ப சூப்பரான பாடல் ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜனனி குரல். இது உங்களுக்காக வந்துட்டு இருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
2: நன்றி மேம். உங்களுக்கு

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க ரசிச்சுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி. சோ இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துக்கு ஒவ்வொருத்தரும் கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சுக்கோங்க. மறக்காம டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேசிடலாம் நேயரோட. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: முத்தரசங்க ஏழுமலை.
2: ஏழுமலை சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்
2: மேடம். உங்க விருப்ப பாட்டுல சொல்லுங்க, பிளே பண்ணிடலாம். உங்க விருப்ப பாட்டுல சொல்லுங்க சார், பிளே பண்ணிடலாம்.
3: இதய கனி.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துக்கு ஒவ்வொருத்தரும் கேட்டு ரசிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கனா மறக்காமல் டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: ஏழுமலை.
0: சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: மேடம். உங்கள் விருப்ப பாட்டில் சார் ப்ளே பண்ணிடலாம். உங்க விருப்ப பாட்டுல சொல்லுங்க சார், ப்ளே பண்ணிடலாம்.
1: சுட்டியும்
0: சௌந்தரராஜன் மட்டும் பீசஸ் உள்ள குரல்ல உங்க விருப்பாடு வந்து டேர்க்கே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சி எடுத்துருக்கு. நன்றி.
1: நன்றி சார். நன்றி.
0: நேர்களே, மனசுக்கு பிடிச்ச பாடலை எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் சரி 6:49 நான் நொடிகள் ஆகியாச்சிங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில நேர்களை உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் இடங்க, டயல் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேர்கள் வந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. நம்ம நிகழ்ச்சியில நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசலாம் நேயரோடு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேசலங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: திருவண்ணாமலை. தட்சிணாமூர்த்தி.
0: தட்சிணாமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும் சார், உங்களை பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல பிளே பண்ணிடலாம்.
1: மதராசா பட்டணம் பாட்டுல இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் ஒரு பாடல் வரும் மேடம். இந்த பாடலுக்கு ஒரு சின்ன விட்டுதான். நிலவை தழுவ முகிலாய் வருவேன், நிதமும் உன்னை நினைவால் தொடுவேன். பூக்கள் பூக்கும் தருணம், பூக்கும் தருணம், புவியில் பொன்னெழிலாய் நீயே வரணும். கண்ணீரண்டி ஒளி நிலவாய் கனியும் காதல் சர கவி பொருளாய், பார்வைகள் பேசும் மொழி துவை பாடும் கான குயில்களின் கனிமொழியாய் வர வேண்டும், காதல் வர வேண்டும்.
0: ஒரு கவிதையாவே சொல்லிட்டீங்களே, கவிதை கவிதை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில பங்கேற்கீங்களே, சார்பாக நன்றி. உங்க விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: ஹாய் மக்களே, மனமிருந்து நிகழ்ச்சியில் அடுத்த கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம். வணக்கம்
3: அறிவிப்பாளர் பவானி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம் சொல்லக்கூடிய அன்பு தோழர் யார், எங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
2: சண்முகசுந்தரம் சொல்லுங்க, உங்க மனசுக்கு விருப்ப பாடல ப்ளே பண்ணிடலாம்.
3: நிகழ்ச்சியில ஆப்பிளே கேட்டுட்டு இருக்கோம், ரொம்ப சிறப்பா இருக்கு. எனக்கு கருணா படத்துல இந்த மலரே மௌனமோ அப்படின்ற படத்தா
2: கண்டிப்பா. சார் எஸ் பி பாலசுப்ரமணியம் தானே குரல் ஒரு விருப்ப பாடல வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கழகத்தின் ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து 18 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மற்றும் பல அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். இளைஞர்களை போதைப் பழக்கத்திலிருந்து விடுவிக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி உருவாக்க முன்வருமாறு சமூக ஆர்வலர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இன்று காலை ஆகாஷ்வாணியில் நடைபெற்ற மன் கி பாத் நிகழ்ச்சியில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவர் தமது உரையில் போதை இல்லாத இந்தியாவை உருவாக்குவதே நமது நோக்கம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4 நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு சென்றுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் அதிபர் அந்நாட்டின் உயரிய விருதை இன்று தாஷ்கண்டில் வழங்கினார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவில் இந்த விருதை பெறுவதில் பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ளார். சைக்கிள் ஓட்டுவது என்பது உடல் நலனை பேணுவதற்கான ஒரு வழிமுறை என்றும் மாசற்ற சூழலுக்கு முக்கியமானது என்றும் இது போக்குவரத்து நெரிசலுக்கான ஒரு தீர்வு என்றும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை, மத்திய அரசின் ஃபிட் இண்டியா மற்றும் கேலோ இண்டியா இயக்கங்கள் சார்பில் இன்று கடற்கரை காந்தி திடலில் சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் மிதிவண்டி உடற்பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் நினைவு தினம் இன்று அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. முதலியார்பேட்டை மரப்பாலம் சிக்னல் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜான்குமார், திரு ஐயப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, நேரம் சரியா 7:03 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. இந்த நிகழ்ச்சியில் நேயர்களே, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உடனே செய்ய வேண்டியது எல்லாமே போனை எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியே நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. எஃப்எம்ல எத்தனை பாடல் கேட்டாலும் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கும்போது ஒரு தனி ஆனந்தம் இல்லையா? ஸோ மறக்காம இந்த நிகழ்ச்சிக்கு டயல் பண்ணீங்க அப்படின்னா உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்க.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
5: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஷோ. மனவிருந்து நிகழ்ச்சியில நிறைவாக ஒரு கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம். வணக்கம்.
6: களவாடி போனோடு வரும் உன்னுடன் ஒரு பாடல், நேரமின்மை, நன்றி.
5: உங்க பேர் சொல்லுங்க சார். கலையரசு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க?
6: நல்லா பாடு, நன்றி.
5: ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி சூப்பரா பாடம் வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமருக்கு இவ்விருதினை அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோ ஏவ் வழங்கினார். இந்த விருதினை பெறுவது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கு இவ்விருதினை சமர்ப்பிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். யுரேனியம் விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒத்துழைப்புக்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளின் வெளியுறவுச் செயலர்கள் நிலையிலான ஒருங்கிணைப்பு குழுமம் அமைச்சர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உச்சி மாநாடுகளை இணைந்து நடத்துவது என்றும் முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். உஸ்பெகிஸ்தானின் சுதந்திர தினம் வரும் 1 தேதி கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் பேசுகையில் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார். உயர் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் திகழ்வதாக அவர் கூறினார். இந்தியாவின் சாதனைகளை கண்டு உஸ்பெகிஸ்தான் பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஷவ்கத் மிர்சியோ ஏவ் தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பாதுகாப்பு, உயர்கல்வி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 5 மடங்காக அதிகரிப்பது என்றும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளது.

அவர் மேலும் கூறுகிறார். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமரின் தலைமை பண்புக்கு உலக அளவில் தொடர்ந்து கிடைத்து வரும் அங்கீகாரத்தின் வெளிப்பாடாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு பிரலாத் ஜோஷி, திருமதி நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டதற்காக வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். லக்னோவின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சியில் லக்னோ முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இன்று புவனேஸ்வரில் பிரதமர் உரையை கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பல்வேறு தரப்பினரின் சாதனைகளை பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். இது அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திரு மோகன் சரண் மாஜி தெரிவித்தார். இளையோர் நலனுக்கான பொது விவாதங்கள் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று கர்னாலில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விளம்பரத்திற்காக இளையோர் நலன் குறித்து தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 339 நகரங்களின் 1111 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 265,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜெய்ப்பூரில் உள்ள 2 மையங்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக இந்த மையங்களைச் சேர்ந்த 2,445 பேருக்கு மறுதேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின்போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 3,253 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக 26,000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இன்று பார்வையிட்டார். சித்ரகூட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுடன் உரையாடினார். இப்பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தனியார் பங்களிப்புடன் ஊரகப் பகுதிகளுக்கான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்பத் முகர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வயலட் மெக்கி ஷில்லா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.
சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக சிலி சென்றுள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ்

0: அகர்வால் அந்நாட்டு துணை அமைச்சர் திருமதி பவுலா எஸ்டெவெஸ் வெயின்ஸ்டெயினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுக்களை நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்வதென பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் கிர்கிஸ்தான் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஸி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தேவ் ரூபரேலியாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகியும் தங்கப்பதக்கத்தை வென்றனர். இப்பிரிவுகளில் நிச்சல் சந்தும் கதா கணேஷ் சூரியவன்ஷியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் பவன் சுரேஷ் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா கீர்த்தி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் தீபக்ராஜ் அதித்தி இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் எல் சையத் இப்ராஹிம் இணையை வென்றது. இந்தியா சீனா இடையேயான இரண்டாவது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. சீனாவின் டாலியனில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1 போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலி உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேர்களை நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் புதுவை 102.8 நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் இடுக்கண் அழியாமை குறித்து வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற,
4: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK-ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
5: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
6: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுங்க மக்களே.
1: நேர்களை நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் நிறைவு பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.
7: நம்ம புதுவையில இருக்க அரிக்கைமேடு பத்தி தெரியுமா?
8: தெரியாது சார்.
7: கோரிமேடு
8: தெரியுமா? தெரியாது சார்.
7: கீழூர், அரியூர், பங்கூர்
8: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
9: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8:00 நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தினந்தோறும் காலை 9:02 நம்மளது எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 இணைய வழி நேரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக்கிட்டு இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்க வாட்ஸ்அப் மூலமா உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண நம்பர் 7598501505. தினந்தோறும் காலை 9:02 மறக்காம கேளுங்க எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 இணைய வழி நேர் விருப்பம்.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: எஃப்எம் ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
0: நேர்களே, நாளை காலை 7:02 நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல் இப்பகுதியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநரான பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம கேளுங்க நாளை காலை 7:02 முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் புதுவை புதுமை.

0: நேரம் 7:29:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: நேர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க இருக்க?
7: வா தமிழ்.
6: என்ன கூப்பிட கூப்பிட கேக்காம யோசனையிலே உட்கார்ந்துட்டு இருக்க?
7: ஏதாவது ஒரு நல்ல பிசினஸ் பண்ணணும்னு யோசனையா இருக்கேன்.
6: கண்டிப்பா பண்ணலாமே, எவ்ளோ பிசினஸ் இருக்கு அதையும் யோசிக்கிற. என்கிட்ட கேட்டா நான் கூட ஐடியா கொடுப்பல்ல?
7: நீதான் வந்துட்டல்ல ஐடியா கொடுக்க, முதல்ல அது என்னன்னு சொல்லு.
6: எந்த மாதிரி பிசினஸ் உனக்கு தேவைப்படுது?
7: வீட்லயே பண்ணணும், மார்க்கெட்ல நல்ல விலை போகணும், அது மாதிரி பிசினஸ் தான் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன்.
6: நல்ல ஐடியா தான். ஏன்னா பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமிச்சுட்டு வீட்டில் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பிசினஸ் பண்ற மாதிரி இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், மார்க்கெட்ல நல்ல தேவைப்படுற ஒரு பொருளை நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பிசினஸ்னா
7: என்ன யோசிக்கிற தமிழ்?
6: உங்களோட ரிலேஷன் கிராமத்துல இருக்கிறாங்கல்ல?
7: ஆமா.
6: அவங்க கூட சிறுதானியம் இயற்கையில விளைஞ்ச பொருள்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு.
7: ஆமா ஆமா, அவங்க வேர்க்கடலை, வரகு, சாம, ராகி இது போல இயற்கையான முறையில நிறைய விளைவிக்கிறாங்க. அததான் உன்கிட்ட சொன்னேன் அன்னைக்கு.
6: ஒரு தடவை கூட எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தல்ல?
7: ஆமா ஆமா,
6: டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நானும் கேக்கணும்னு நினைச்சேன். சரி அப்புறமா கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். அதை பத்தி பேச வேண்டிய நேரமே இப்ப வந்துருச்சே, பேசிடலாம். இவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும் போது நம்ம பிசினஸ் பத்தி யோசிக்க வேணாம். இப்ப நம்ம மார்க்கெட்ல எல்லாம் அவைலபிளா இருக்குல்ல?
7: என்ன
6: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
7: ஆமா,
6: இந்த மகளிர் சங்க மீட்டிங்ல கூட போன தடவை கொடுத்திருந்தாங்களே கேழ்வரகுலே, லட்டு வித்தியாசமா, நம்ம கூட சாப்பிட்டு இருக்கும் போது பேசிட்டு இருந்தோம் இல்லையா?
7: ஆமா ஆமா, செம டேஸ்டா இருந்துச்சு, நான் கூட சாப்பிட்டேனே.
6: அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்தும் பண்ணலாம், பிசினஸ் ரொம்ப நல்லா போகும். இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு அதிகமா முதலீடும் தேவையில்லை.
7: அப்படியா? அப்போ இத பத்தி யார்கிட்ட கேக்குறது?
6: எனக்கு தெரிஞ்ச மேடம்.

0: ஒருத்தவங்க இருக்கிறாங்க.
1: அப்படியா, யாரது?
0: அவங்களோட இன்டர்வியூ கேட்டா கண்டிப்பா உனக்கே புரியும். நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அந்த இன்டர்வியூ சென்ட் பண்றேன், கேட்டுப்பாரு.
1: ஓகே தமிழ், கண்டிப்பா கேக்குறேன்.
2: சிறுதானிய பொருட்களும் நகர சந்தைப்படுத்துதலும் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களோட நேர்முகத்தை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன்.
3: சிறுதானிய பொருட்களும் நகர சந்தைப்படுத்துதலும் குறித்துதான் இன்றைய நிகழ்ச்சியில உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறோம். சிறுதானியங்களை அடிப்படையாக கொண்டு என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம் மேடம்?
4: சிறுதானியம் சொல்லும் போது கேழ்வரகு, கம்பு, வரகு, பனிவரகு, குதிரவாளி, இப்படி நிறைய இருக்கு. இதுதான் நம்ம வந்து சிறுதானியம்னு சொல்றோம். இதுல வந்து சில ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ கேழ்வரகெல்லாம் கம்புலாம் அந்த காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து நிறைய பயன்கள் கிடைக்குது. இதில் நிறைய தாது உப்புக்கள் இருக்குது, அப்புறம் வைட்டமின் சத்துக்கள் இருக்குது. அதனால தான் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அதை முக்கியத்துவத்தை அறிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
3: இப்போ கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு, இப்படி இந்த சிறுதானியங்களில் என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிச்சு விற்பனை செய்யலாம்?
4: கேழ்வரகு எடுத்துக்கோங்க. முளை கட்டும்போது அதில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் சத்து அதிகமாகுது, அமிலேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து அதை முளை கட்டி அதை காய வச்சு அதை வறுத்து அரைக்கும் போது குழந்தை உணவாக கொடுக்கலாம். அதை துணி போட்டு நல்லா ஜலிச்சிட்டு சின்ன குழந்தைக்கு கொடுக்கலாம். பெரிய குழந்தைக்கெலாம் அதை ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம கஞ்சி அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கேழ்வரகு முறுக்கு, அடுத்தது கேழ்வரகுல பிஸ்கட் கூட செய்யறாங்க. நம்ம சாதாரண பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதுல கேழ்வரகம் சேர்த்து அதை செய்யறாங்க. கம்புலையும் சரி, சாமை, தெனை எல்லாத்துலேயும் நம்ம வந்து மாவை அரைச்சி அதில் முறுக்கெல்லாம் செய்யலாம், பிஸ்கட் செய்யலாம், அப்புறம் வந்து இடியாப்பம் கூட செய்யலாம். இந்த இடியாப்பம்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தான்.
3: இப்போ பாரம்பரிய உணவுகளுடன் அந்த நவீன முறையில் தயாரிக்கப்படும் சிறுதானிய பொருட்களில் மக்களிடம் எப்படி மேடம் வரவேற்பு இருக்குது? இப்போ கிராமங்களில் நல்லா ஒரு வரவேற்பு, எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இப்போ நகர மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு எப்படி இருக்கு?
4: நகர மக்கள் தான் இப்போ விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ படிக்கிறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, சமூக வலைதளங்களும் பாக்குறாங்க, அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் புரியுது அவங்களுக்கு. கிராமத்துல பாத்தீங்கன்னா அதை சத்தா எடுத்து சாப்பிட்டாங்க. எங்க நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா அது வியாதி உணவா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா அதுல இருக்கிற சத்தெல்லாம் தெரியுது. இந்த வெள்ளை அரிசி எல்லாம் குறைச்சிட்டு அவங்க பாத்தீங்கன்னா மத்தியானம் சிறுதானிய அரிசியிலே சாதமா செய்து அதுல குழம்பு ரசம் எல்லாம் போட்டுக்கணும் சாப்பிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்துருச்சு மக்களிடத்துல.
3: சிறுதானிய பொருட்கள் வந்து நீங்க மதிப்பு கூட்டி விற்பனை பண்றீங்க.
4: ஆமா,
3: அப்படி இருக்கும்போது அந்த பொருட்களை வந்து எப்படி சேமிச்சு வைக்கலாம், எத்தனை நாளுக்குள்ள சேமிச்சு வைக்கலாம், ப்ரிப்பேர் பண்றது எப்படி?
4: சிறுதானியத்துல மிக்ஸ் எல்லாம் செய்து வச்சுக்கலாம், குழந்தை உணவு எல்லாம் செய்து வச்சுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற டின் ஃபுட்ல எல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் போடுறதுனால அது வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்கும். ஆனா சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. அது ஏன்னா அது இயற்கை முறையில தயார் பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல எந்த கெமிக்கலும் போடல. நம்ம தயார் பண்ணும் போதும் எந்த ப்ரிசர்வேட்டிவ், எந்த பாதுகாக்கும் பொருளும் போடல அதுல. அப்படி இருக்கிறதுனால அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் வச்சிருக்கலாம். அந்த அளவுல நம்ம வந்து அதை செலவு பண்ணிட்டா நல்லது. ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப ப்ரிப்பேர் பண்ணாதான் அது நல்லா இருக்கும்.
3: இப்போ சிறுதானிய பொருட்கள்ல சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
4: ஆமா,
3: அதுவும் நகர சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட சந்தை வாய்ப்பெல்லாம் இருக்கு நகர சந்தை வாய்ப்புல?
4: இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து நாங்க வந்து ஓய்வா இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் வங்கி சுய வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையம் சுய வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க, வேளாண் துறையும் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து கொடுக்கறதுனால அந்த பயிற்சியில் இந்த ஓய்வாக இருக்கிற மகளிர், நான் வந்து ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மகளிர் அதில் பங்கேற்கலாம். பங்கேற்று முறையாக அவங்க பயிற்சி கற்றுக்கணும். ஏன்னா அந்த பயிற்சியில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த மூலப்பொருள் வாங்குறதுலேருந்து அதை எப்படி பாதுகாத்து எப்படி தயார் பண்ணணும், அதை எப்படி சந்தைப்படுத்தணும்ன்ற வரைக்கும் அவங்க அந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து செயல்முறை விளக்கமும் செய்து காமிக்கிறாங்க. அப்போ நேரடியாக பார்க்கும்போது இவங்களுக்கு நல்லா புரியும் எப்படி அதை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தணும், எப்படி செய்யணுன்றதெல்லாம் புரியும். அதனால் அந்த மாதிரி அவங்க செய்து அவங்க வந்து விற்பனை பண்ணலாம். அவங்களுக்கும் நல்ல வருமானம் வரும், உற்பத்தி பண்ற விவசாயி அவங்க விளைபொருளுக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும். இந்த மாதிரி மகளிர் வந்து இந்த மாதிரி தொழிலை ஏற்று செய்தாங்கன்னா நிச்சயமா நகர்ப்புற மக்களுக்கு ஒரு தரமான ஒரு உணவு கிடைக்கும், நம்பி அவங்க வந்து சாப்பிடலாம்.
3: இப்போ நகர மக்களின் உணவு பழக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இந்த சிறுதானிய பொருட்களுக்கான தேவை அதிகரிச்சிருக்கா மேடம்?
4: ஆமாம், கண்டிப்பாக இதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ சிறுதானியம் வந்து

விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாரும். இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சிறுதானிய பொருட்கள் இப்போ அதிகமாக விற்பனைக்கே வந்துடுச்சு, ஏன்னா மக்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாருமே வந்து, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஓய்வாக இருக்கிற மகளிர் என்ன பண்ணலான்னா, இந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல இந்த சிறுதானியங்கள், அவங்கக்கிட்ட நேரடியாக கொள்முதல் செய்து அவங்க வந்து அதை சுத்தப்படுத்தி பேக்கெட் பண்ணி கூட விற்பனை பண்ணலாம். ஏன்னா அந்த சுத்தப்படுத்துறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ், அதை வந்து குத்தி அதை வந்து கல் இல்லாமல் எடுத்து அதை வந்து பேக்கெட் பண்ணியே

0: கண்டிப்பா
1: சந்தைப்படுத்து.
0: ஆமா, இப்ப ஒரு குழந்தைய நம்ம கடைக்கு கூட்டிட்டு போனா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை பார்த்தா அது என்ன பண்ணுது, நல்லா அட்ராக்டிவ் கலரை காமிச்சு எனக்கு இதுதான் வேணும்னு இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம வந்து நல்ல பேக்கேஜிங் பண்ணி அதை முறையா நம்ம வந்து, அதாவது அந்த கவர் இருக்கு பாருங்க, அது கூட ஃபுட் கிரேட் கவர்ல தான் பேக் பண்ணணும். ஏன்னா சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ இதுலயோ பண்ணக்கூடாது, அந்த ஃபுட் கிரேட் கவர்னு சேல்ஸ் பண்றாங்க, அந்த கவர்ல அந்த பவுச்சில் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் நாள் வரும், கெடாது. அதனாலதான் அதுல பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா,
1: நகரங்கள்ல பாத்தீங்கன்னா அடுக்குமாடி இருக்கும், அபார்ட்மெண்ட் இருக்கும், அப்புறம் கட்டிட வீடுகள் இருக்கும். இப்ப இங்கெல்லாம் வந்து சிறுதானிய பொருட்களை சந்தைப்படுத்தணும்னா என்னென்ன வழிமுறைகள் நம்ம பின்பற்றலாம் மேடம்?
0: நகரப்புறத்துல விற்பனை பண்ணணும்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு. பேப்பர்ல விளம்பரம் பண்றாங்க, செய்தித்தாள்கள்ல வருது, சோசியல் மீடியால பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது. அது இல்லாம ஆன்லைன்லயும் வருது. இப்படி நிறைய வர்றதுனால அதை படிச்சு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க இதுல இருக்கு அப்படின்ட்டு. செல்லுலே சோசியல் மீடியால பாக்கும்போது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க பொருள் இந்த விலையில கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சு.
1: நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம் நிறைய மகளிர் வந்து தயாரிச்சு சோசியல் மீடியால ரீல்ஸ்ல போடுறாங்க, நிறைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் போடுறாங்க, எங்க பொருளை வாங்கிங்க அந்த நம்பர் எல்லாம் போடுறாங்க.
0: அவங்களுக்கு ஈஸியா இருக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் போடுறாங்க, ஈஸியா வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல விற்பனை ஆகுறதும் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஆன்லைன்ல நிறைய விற்பனை பண்ணிருக்கேன், இவ்வளவு விற்பனை பண்ணிருக்கேன், விளம்பரப்படுத்தி அதை வந்து நல்ல முறையில பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம், இல்ல டோர் டு டோர் வந்து அவங்க வந்து எடுத்து போய் சாம்பிள் காமிச்சு அந்த முறையிலயும் பண்ணலாம். நகர்ப்புறத்திலயும் வந்து சந்தையில விற்பனை பண்ணலாம், அங்கேயும் வந்து சிறுதானிய பொருட்கள் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை தயாரிச்சு. ஏன்னா எல்லாம் வேலைக்கு போற பெண்கள், அவங்களால செய்ய முடியல, அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ரெடிமேடா கிடைச்சதுன்னா வாங்கி சுலபமா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த கஞ்சி மாவு புட்டு மாவு எல்லாமே வாங்கி அவங்க யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் இப்ப சிறுதானியங்களை விரும்பி வாங்குறாங்க, விரும்பி சாப்பிடுறாங்க. சிறுதானியத்துல நூடுல்ஸ் தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம், சேமியா தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம், சாப்பிடுற மாதிரி தட்டில் கொடுத்து அவங்க வந்து சாம்பிள் காமிச்சு கூட அவங்க விற்பனை பண்ணலாம்.
1: நீங்க சொன்ன மாதிரி இந்த சிறுதானிய பொருட்கள் நகர சந்தைக்கு கொண்டு செல்லும் போது இந்த பேக்கிங் முறை இருக்கணும், தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி, எடை, இது போன்ற டீடைல்ஸ் எல்லாம் அந்த பேக்கிங்ல இருக்கு.
0: அந்த பேக்கிங்ல
1: பாத்தீங்கன்னா
0: கண்டிப்பா அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அதையும் போடணும்.
1: பொதுவா சிறுதானிய பொருட்களை சாப்பிடறதுல என்ன நன்மைகள் எல்லாம் இருக்கு மேடம்?
0: எல்லாருமே இப்ப பேலன்ஸ் டயட் சாப்பிடணும்ன்றாங்க. வைட்டமின் சத்துக்கள் சாப்பிட்றதுனால இந்த நரம்பு பலமாகுது, எலும்பு உறுதியாகுது, இரும்பு சத்தும் அதுல கிடைக்குது. இப்ப கம்பு எடுத்துக்கோங்க, அதுல இரும்பு சத்தும் இருக்கு, கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கு. இப்ப இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்தத்துல ஹீமோகுளோபின் அதிகமாகணும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இரும்பு சத்து நிறைந்த சிறுதானியங்களை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நார் சத்து நிறைய இருக்கு. நார் சத்து நிறைய இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும். எல்லா வயதினருக்குமே இந்த சிறுதானியம் நல்ல உபயோகமா இருக்கும்.
1: இப்ப சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சு விற்பனை செய்யறதுல விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாம தொழில் முனைவருக்கும் நல்ல நன்மை தான், லாபம் தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா வந்து இந்த விவசாயிகளுக்கு அவங்க பொருளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குது.
1: நடுவில் நகர சந்தையில விற்பனை செய்யும் போது நல்ல கூடுதல் வருமானம் கிடைக்கும்,
0: கூடுதல் வருமானம் கிடைக்குது. விவசாயிகள்லயே சிலர் விவசாய மகளிர் இருப்பாங்க, அவங்க டைரக்டா வந்து நகரத்துக்கு வந்து விற்பனை பண்ணா கூட அவங்களுக்கும் இன்னும் கூடுதல் நல்ல வருமானம் கிடைக்கும்.
1: நீங்க சொல்ற மாதிரி மேடம், கீரையா இருக்கட்டும், வேற கத்தரி இல்ல இந்த மாதிரி பயிர் வகைகள் இல்ல காய்கறிகள் எல்லாம் கிராமத்துல விளைச்ச பொருள்லாம் டவுனுக்கு வந்துடுறாங்க, அர்பனுக்கு வந்துடுறாங்க விவசாயிகள். ஏன்னா அங்க விட இங்க விற்பனை நிறைய ஆகுது, நம்ம கேட்ட காசு குடுக்கறாங்க, எல்லாம் படிச்சவங்க நல்லா சம்பாதிக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க நகரத்துல.
0: அந்த சேல்ஸ் டெக்னிக்ஸ் இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த மகளிர் எடுத்துட்டு வந்து விற்பனை பண்றாங்க, அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க எடுத்துட்டு வந்து விற்பனை பண்றாங்க. யார் யாருக்கு வேணும்ன்றது அந்த டிமாண்ட் தெரியுது, தெரிஞ்சு அந்த இடத்துல விற்பனை பண்ணும்போது எல்லாரும் அங்க போய் வாங்குறாங்க.
1: சிறுதானிய பொருட்களை வாங்கி பயன்படுத்த விரும்பும் நகர மக்களுக்கும் சரி, சிறுதானிய விவசாயிகளுக்கும் சரி, நீங்க கூற விரும்பும் கருத்துக்கள் ஆலோசனைகள்?
0: விவசாய மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நகர்ப்புறத்துல நல்ல வரவேற்பு இருக்கு, அதனால நம்ம வந்து இந்த உற்பத்தியே பெருக்கலாம், இதுல வந்து நம்ம தொய்வடைய கூடாது, சிறுதானியத்தை பயிரிட்டா அது விற்பனை பண்ண முடியுமோ என்னோன்ட்டு யோசிக்க கூடாது. கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்கு, அது வந்து பொருளாதார உயர்வுக்கு நல்ல வாய்ப்பும் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, நகர்ப்புறத்துல இப்போ மக்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் இடத்துலயும் ஒரு

0: ஒன்று யோசிக்க கூடாது. கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்கு, அது வந்து பொருளாதார உயர்வுக்கு நல்ல வாய்ப்பும் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, நகர்ப்புறத்துல இப்போ மக்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களிடத்துலயும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு, அதனால பயனடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப வந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில பொருட்கள், சிறுதானிய பொருட்கள் கிடைக்கலன்றாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்களும் நல்ல முறையில உற்பத்தி பண்ணி தரமா கொடுக்கலாம், அவங்களுக்கும் நல்ல மதிப்பு இருக்கு. எதிர்காலத்துல இந்த நகர்ப்புறத்துல இருக்கிற நுகர்வோருக்கும் வந்து நல்ல பயன் இருக்கு. இப்ப நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய பொருளாதாரமும் மேம்படும், நம்மளுடைய வளர்ச்சியும் வந்து மேம்படும், நம்மளுடைய சுகாதாரம் மேம்படும், நம்மளுடைய உடல்நிலை வந்து மேம்படும். அதையும் பார்க்கணும், நம்ம தரமான பொருள் வந்து நமக்கு கிடைக்குது, அதையும் உணர்ந்து நம்ம வந்து சிறுதானியத்தில் நம்ம வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளோ அல்லது நேரடியாக அந்த பொருளையோ சாப்பிட்டு பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
1: இந்த நிகழ்ச்சியில விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி நகர மக்களுடன் கொண்டு சேர்ப்பது ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பு மட்டுமில்ல, விவசாயிக்கும் நுகர்வோருக்கும் பயனளிக்கும் ஒரு பாலமா அமைதுன்னு சொல்லலாம் மேடம். சிறுதானியங்களின் உற்பத்தி முதல் சந்தைப்படுத்துதல் வரைக்கும் பல்வேறு தகவல்களை நிறைய அழகா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி உழவர் பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி சார்.

0: தமிழ், நீ எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ அனுப்புனியே, அந்த இன்டர்வியூ கேட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சொல்ல போனா நாளைக்கே அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னு நான் யோசிக்கிறேன். தமிழ், ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம், இந்தா சூப் குடி.
1: என்ன வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டும் சூப்பரா இருக்கே, என்ன சூப் இது?
0: இதுவா? இது சிப்பி காலன்ல செஞ்ச சூப்.
1: அப்படியா? ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு. இது ரொம்ப ஹெல்தி கூட இல்ல?
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா வந்து இதுல நிறைய புரோட்டீன் இருக்கு, அதனால இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது.
1: சரி, இப்ப எப்படி உனக்கு காளான் கிடைச்சது, அதுவும் இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா?
0: பக்கத்து தெருல கோமதின்னு இருக்கல்ல, அவ புதுசா சிப்பி காளான் வளர்க்கறா, என்கிட்ட கொடுத்தா அதை எடுத்துட்டு வந்து உடனே ஃப்ரெஷ்ஷா நான் சூப் வச்சிட்டேன்.
1: எப்படி வளர்க்கறாங்க, என்ன அப்படின்றத பத்தி உனக்கு தெரியுமா?
0: இத பத்தி என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்கு, அது வேணா நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன், நீயும் கேளு.
1: சரி போடு, கேக்குறேன்.
2: உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். காளான் வந்து ஒரு பூசண வகை சார்ந்த ஒரு தாவரங்க. இது ஒளிசேக்கல்ல ஈடுபடுறது இல்ல, ஆகவே இது பச்சை நிற தன்மை இல்லாத தாவரம்ன்ற நம்ம சொல்றோம். இதுல இருக்கிற சத்தும் மருத்துவ குணமும் பாத்தீங்கன்னா, காளான்ல பல வகை சத்து இருக்குங்க. என்னென்ன அப்படின்னா, உடலுக்கு தேவையான புரத சத்து, மாவு சத்து, உயிர் சத்து, தாது சத்து, நார் சத்து போன்ற எல்லா சத்துக்களும் இருக்குங்க. காய்கறியில அப்புறம் பழங்கள்ல கிடைக்கிறத விட புரத சத்து இதுல அதிகமா கிடைக்குது. குறிப்பா 20-25% புரத சத்து நமக்கு வந்து காளான்ல இருந்து கிடைக்குது. காளான்ல பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து, மாவு சத்து கம்மியா இருக்கிறதுனால இருதய கோளாறு, ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் போன்ற எல்லா நோய்களும் வராம தடுக்க முடியும். காளான்ல பாத்தீங்கன்னா லைசின், டிரிப்டோபான் போன்ற அமினோ அமிலங்கள் இருக்குது. வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி இந்த காளான்ல இருந்து கிடைக்குதுங்க. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, சோடியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் நமக்கு கிடைக்குதுங்க. குறைந்த இட வசதியில நிறைய லாபம்.

கிடைக்கக்கூடிய தொழில் வந்து காளான் வளர்ப்பு தாங்க. காளான்ல என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு பாக்கலாம். நம் நாட்டில் சீதோசன நிலைக்கு ஏற்றவாறு காளான் நான்கு வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, சிப்பி காளான், பால் காளான், வைக்கோல் காளான், மொட்டுக்காளான். சிப்பி காளான் அதோட சுழற்சி காலம் பாத்தீங்கன்னா 45-50 நாட்கள். நெல் வைக்கோல் மூலயமாவும் இல்லனா கோதுமை வைக்கோல் மூலமாவும் நம்ம வந்து வளர்க்கலாங்க. இது 25-30 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல வந்து நல்லா வளரக்கூடிய தாவரங்க. சிப்பி காளான்ல என்னென்ன ரகங்கள் இருக்கு அப்படின்னா, கோவன், APK1, MDU1, ஊட்டி 1, அப்புறம் MDU2 இதெல்லாம் இருக்குங்க. அது போக கோ2 அப்படிங்கிற ரகமும் இருக்கு. பால் காளான்ல பாத்தீங்கன்னா APK2 அப்படிங்கிற ரகம் இருக்கு. இன்னும் ரெண்டு காளான் என்னென்ன அப்படின்னா, வைக்கோல் காளான், அப்புறம் மொட்டுக்காளான். மொட்டுக்காளான்ல பாத்தீங்கன்னா ஊட்டி 2 அப்படிங்கிற ரகம் இருக்குங்க. இப்ப வந்து சிப்பி காளான் சாகுபடி எப்படி செய்யலாம் அப்படின்னா, முதல்ல சிப்பி காளான்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடல்ல இருக்கிற சிப்பி வடிவத்துல இருக்கிறனால இது வந்து சிப்பி காளான் அப்படின்னு பெயர் பெற்றிருக்குங்க. இந்த காளான் வந்து எல்லா காளான் வளர்ப்பை விட எளிதா வந்து வளர்க்க முடியும். காளான் வளர்ப்பு சூழ்நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, காளான் வந்து 20-30 டிகிரி செல்சியஸ்ல நல்லா வளரக்கூடிய ஒரு தாவரங்க. இதுல ஈரப்பதம் வந்து 75% கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காளான் நல்லா வளராது. நம்ம வந்து 85% மேல ஈரப்பதம் காற்றுல இருக்கணுங்க. 85% மேல காற்றுல ஈரப்பதம் இருந்துச்சுன்னா காளான் வந்து நல்லா வளருங்க. காளான் குடில் எப்படி வந்து அமைக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். நல்ல நிழலான பகுதியில வந்து காளான் வளர்க்கணும். ஏன்னா காளான் வளரக்கூடிய தன்மை எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, அறையின் வெப்பமும் அப்புறம் அதோட சுத்தத்தை பொறுத்துதான் இருக்குங்க. காளான் வளர்க்க பயன்படுத்தும் அறையோ குடிலோ குளிர்ச்சியாக இருக்கணுங்க. காளான் குடில் எப்படி அமைக்கலாம் அப்படின்னா, தென்னை ஓலை இல்லனா பனை ஓலை கொண்டு அமைக்கலாங்க. குடில் வந்து கிழக்கு மற்றும் மேற்கு திசையில இருக்க மாதிரி இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா, சூரிய ஒளி நேரடியா வந்து காளான் குடில தாக்காம இருக்கிறதுக்காக, குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில வந்து அமைக்கணுங்க. தென்னங்கீற்ற வந்து நல்ல நெருக்கமா கட்டணும். அப்பதான் வந்து குடில வந்து குளிர்ச்சியா வச்சுக்க முடியும். அது இல்லாம காற்றோட ஈரப்பதத்தை வந்து நம்ம வந்து 85% மெயின்டைன் பண்ணலாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா படுதாக்களை கட்டி தொங்க விடணும். அப்பப்போ தண்ணீர் வந்து அந்த படுதால தெளிக்கணும். நல்ல காற்றோட்டம் கொடுக்கணும். மங்கிய வெளிச்சம் கொண்ட கொட்டகை இருக்குமாறு கட்டணுங்க. திறந்து மூடும் ஜன்னல்களை வந்து அமைக்கணுங்க. அப்புறம் ஈரமானியும் வெப்பமானியும் பொருத்தி ஈரப்பதத்தையும் வெப்பத்தையும் கவனித்துக் கொள்ளணுங்க. குடில ஈரத்தன்மைய மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மணல்ல வந்து தண்ணி தெளிக்கணுங்க. மணல் வந்து எவ்வளவு வந்து குடில போடணும் அப்படின்னா, ஒரு 1/2 அடிக்கு வந்து நம்ம மணல் வந்து கொட்டணுங்க. ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மணல் கொட்டி அதுல நீர் தெளிச்சோம்னா அதுல இருக்கிற வெப்பமும் ஈரப்பதத்தையும் நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாங்க. காளான் உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, காளான் விதை, வைக்கோல் அல்லது கரும்பு சக்கை, பாலித்தீன் பைகள், கிருமி நாசினி, அலுமினியம் பாத்திரம், சாக்கு, மணல், நீர், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். 6 மாதம் பூஞ்சான் தொற்று அடையாத வைக்கோலை தான் வந்து நம்ம உபயோகப்படுத்தணுங்க. எப்படி வந்து காளான் படுக்கையை தயாரிக்கலாம்னு பாக்கலாங்க. படுக்கையை தயாரிக்கிறதுக்கு வைக்கோல 3-5 சென்டிமீட்டர் அளவு துண்டாக வெட்டிட்டு நல்ல குளிர்ந்த நீர்ல 6 மணி நேரம் ஊற வச்ச பின்னாடி 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில 1 மணி நேரத்துக்கு வேக வைக்கணுங்க. வேக வச்சிட்ட பிறகு அது சுத்தமான படுத்தால போட்டு நிழல்ல வந்து உலர்த்தணுங்க. உலர்த்த பின்னாடி அந்த வைக்கோல பிழிஞ்சோன்னு வச்சு நீர் சொட்ட கூடாது. அந்த வைக்கோல்ல வந்து 65% நீர் வந்து இருக்கணுங்க. ஒரு விதை பாக்கெட்ல எத்தனை காளான் படுக்கைகள் செய்யலாம் அப்படின்னா, 2 காளான் படுக்கைகளை நம்ம தயாரிக்கலாங்க. காளான் படுக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள பையா இருக்கணும். அகலம் பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அகலம் இருக்கணும். அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 80 காஜ் திக்னஸ் பாலித்தீன் பைகளை நம்ம எடுத்துக்கணுங்க. அந்த படுக்கையை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, 5 சென்டிமீட்டரை நல்ல சுத்தம் செஞ்ச வைக்கோல அந்த பைக்குள்ள அடைச்சு அதை சுத்தி 25 கிராம் விதைகளை நம்ம தூவணும். அதே போல தூவின மொத அடுக்க விட்டுட்டு இன்னும் 2, 3, 4 மொத்தம் 5 அடுக்குகளை வந்து நம்ம இதே மாதிரி அடுக்கணுங்க. அடுக்குன பிறகு அது மேல வந்து நூலால கட்டிடணுங்க. அதுக்கப்புறம் 12-15 நாட்களுக்கு வந்து கழித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அதுல இருந்து காளான் வளர

0: தொடங்குங்க. இதுதான் வந்து காளான் படுக்கை செய்கிற முறை. 21 நாட்களுக்கு பிறகு முதல் அறுவடையில வந்து நம்ம 200-300 கிராம் அறுவடை செய்யலாங்க. மொத்த அறுவடைன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல இருந்து 500-600 கிராம் வரை நமக்கு கிடைக்கும். சிப்பி காளான் வளர்க்கறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாங்க. நம்ம விதை வந்து நல்ல நிறுவனத்தில இருந்து வாங்கணும், இல்லன்னா என்ன ஆகும் அப்படின்னா வீரியம் மட்டும் இருக்கும். அதனால அஸ்பர்ஜில்லஸ், ரைசோபஸ், பெனின்சிலம் போன்ற பூஞ்சான் தொற்று வர வாய்ப்பு இருக்கு. நோய் தாக்கிய வைக்கோலை வந்து நம்ம உபயோகப்படுத்த கூடாது. ஏன் அப்படின்னா காளான் படுக்க வந்து பூஞ்சான் தொற்று நிறைய தாக்கிருங்க. அதனால வந்து நம்ம நோய் தாக்கிய வைக்கோலை பயன்படுத்த கூடாதுங்க. ஏரி மற்றும் குட்டை நீரை வந்து பயன்படுத்த கூடாதுங்க. அப்புறம் உப்பு நீரை வந்து பயன்படுத்த கூடாது. ஏன்னா உப்பு நீரை பயன்படுத்தினா பூஞ்சான் வளர்ச்சி வந்து பெரிதும் பாதிக்கப்படுங்க. காளான் கொட்டகை வெப்பநிலை கண்டிப்பா 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கணுங்க. காளான் படுக்கையில் அஸ்பர்ஜில்லஸ், பெனின்சிலம் போன்ற தொற்றுக்கள் தோன்றினால் படுக்கை வீணாகிவிடும். அதனால 25-30 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாத்துக்கணுங்க. 30 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியா இல்ல அதிகமாக இருந்தா தொற்று வர நிறைய வாய்ப்பு இருக்குங்க. படுக்கைகளை வந்து மொட்டு வரத்துக்கு முன்னாடி தண்ணீர் தெளிச்சோம் அப்படின்னா காளான் வந்து நல்லா வளராதுங்க. கெட்டு போன காளான் வந்து பச்சை நிறம் அல்லது கருப்பு நிறமாக இருந்துச்சுன்னா அதை வந்து அகற்றி புதைத்து விடணும். நல்ல முதிர்ச்சி அடைந்த காளான்ல வந்து நம்ம நீர் தெளிக்க கூடாதுங்க. தெளிச்சா என்ன ஆகும் அப்படின்னா மஞ்சள் நிறமா மாறிடும், சாப்பிடக்கூடியதாக இருக்காதுங்க. பூச்சி தொற்று ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து காளான் படுக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு அதுல வந்து கார்பன் டைசியம் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து 24 மணி நேரத்துக்கு கழிச்சு அதுக்கப்புறம் காளான் படுக்கைகளை குடில வைக்கணுங்க. இதெல்லாம் தான் சிப்பி காளான் சாகுபடி செய்கிற முறைகள்.
1: என்ன தமிழ் கேட்டியே, இப்ப ஓகேவா? ரொம்ப நல்லா இருந்தது. ஃபியூச்சர்ல நான் காளான் வளர்க்கறதுனா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி தான் வளர்ப்பேன். சரி, டைம் ஆச்சே, நான் கிளம்புறேன். வந்து ரொம்ப நேரம் ஆகுது இல்ல?
2: சரி தமிழ், பாத்து போயிட்டு வா.
1: ஓகே, பாய்
2: பாய்.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து

0: பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நேயர்களே, இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 137வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைதளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைதளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார. வணக்கம்
0: சார். நீங்க தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளரா இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனா இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ள என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது.

0: அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழல்ல சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்க யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமா சார், நான் முதலாவதா ராஜராஜ சோழன் பத்தி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்கள ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்ல கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவரு. அவர் பெயர் ஹேமு. அவரை பத்தி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படிச்சு முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாம இராணுவ மேதாவிலாசம் படைச்ச ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனா இருந்து ஒரு பெரிய அரசனா உருவாகிறாரு, அவரோட பயணம் பத்தி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமா இருக்க சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னா அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிறுத்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியா ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாம அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்க வரலாற்றில் வாழலை, நீங்க முழுமையா அதுல மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமா உங்களோட தளத்துக்கு போனேன். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உங்க தளத்துல ஒரு டேப் இருக்கு. அங்க மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏத்துக்கிற வகையில இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பா நீங்க எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமா சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார் அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டா நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலையும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்து

0: அப்ப ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்க ஒரு இடத்துல ஒண்ணு திரட்டி வைங்க, அப்பதான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்க அமல் செஞ்சிட்டு இருக்கோம் சார். நாங்க ஒன்னும் அதிமேதாவிகள் இல்ல, நாங்க தப்பு செய்வோம்னு தெரிஞ்சுதான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சிருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாவும் இருக்கணும். இனி வருங்காலத்துல அனைவரோட பங்களிப்பு காரணமா அடுத்த சில ஆண்டுகள்ல வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமா மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்க உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதுல உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு?
0: அப்படியெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல சார், நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்ல சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பெரிய உண்டு, வரலாறு மேல ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்க ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க. மேலும் உங்க வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு

ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா சர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. PM ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் PM ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும் போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாய். அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாய். இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே,
இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட

தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000 அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000 மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/4 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000 அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்துக் கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் டோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60 மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால்,

இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பி தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூட

0: வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்களே, துபாயில் உள்ள துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம்.

நேரம் 8:32 திரையிசையில் அடுத்ததாக இரவுக்கு 1000 கண்கள் படத்திலிருந்து சத்யபிரகாஷ் சென்மை குரல்கள் பாடல்.

நேரம் 8 மணி 46 நிமிடம் 29 நொடிகள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. அடுத்து கேட்கலாம் கொடிவீரன் படத்திலிருந்து பாடல்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரலில் பாடல் கேட்கலாம். திரை இசை நிகழ்ச்சியில் ரோஜா திரைப்படத்திலிருந்து.
1: ருக்குமணி ருக்குமணி.

திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் குரலில் வரும் பாடல்.

திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். விவேகம் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் மற்றும் சாஷா திரிபாதி குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள், இதுவரை துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்டநேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்களே, நேயர்கள் இதுவரை துபாயில் உள்ள துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேயர்களே, புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz-ல் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.